0: மச்சா, என்னாச்சு இன்டர்வியூ?
1: மெர்சல் ஐட்டம்
0: மெர்சல் ஐட்டம்ல
1: உனக்குள்ள
0: கூப்பிடுறான்.
1: ஆமா, எப்படி இந்த டைம்ல மாட்டிட்டு வேலை செய்யற?
0: இந்தா போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போ. சார், மே கம் இன் சார்.
2: ஓ, கம் இன். உன் ரெக்கமெண்டேஷனா?
0: ஆமா சார். சார், ஏரியல நிறைய பசங்க இருக்கானுங்க சார்.
2: வேணாம் வேணாம்மா, வா வேணாம், சிட்டா. ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம்.
0: தேங்க்யூ சார்.
2: அவன் வந்த பிறந்தான் எனக்கு ஒரு டவுட். நான் ஏன் உன்னை இன்டர்வியூ இல்லாம வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்
0: சார்?
2: ஐ ரிப்பீட் தி சேம் க்வெஸ்சன்
0: சார். ஆல்ரெடி ஒர்க்கிங் ஹியர். இன்டர்வியூ வைஸ் சார்?
2: நோ நோ நோ நோ நோ ப்ராப்ளம். டேக் யுவர் ஓன் டைம், ஜஸ்ட் ஃபார் ஃபன்.
0: ஓகே சார், ஓகே.
2: திப்பு சுல்தான் செத்தது எந்த வாரல? திப்பு சுல்தான் செத்தது எந்த வாரல
0: சார்? திப்பு பாடகர் சார். சுல்தான் தான் யார்?
2: டேக் யுவர் ஓன் டைம். தெரியாது.
0: இல்ல சார், ஐடியா இல்ல சார்.
2: திப்பு சிங்கர்.
0: கன்ஃபார்ம் சார்.
2: சுல்தான் தெரியாது இல்ல?
0: ஆமா சார், தெரியல சார். பட் முஸ்லீம் நினைக்கிறேன் சார்.
2: ஓகே ஓகே. சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம்
0: சார்? சிங்கம் வந்துட்டு லைன் டேட்ஸ் அந்த பாட்டில் இருக்கும் சார்.
2: ஓ,
0: சிறுத்தை வந்து வத்திப்பட்டல சார், மேட்ச் பாக்ஸ்ல
2: இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
0: தேங்க் யூ
2: சார். வெரி குட், வெரி குட். ஹவ் கேன் யூ கெட் திஸ் இன்டெலிஜென்ஸ் சார்? வண்டர்ஃபுல். ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும்
0: சார்?
2: ராக்கெட் ராக்கெட் ஜூப் எந்த ஸ்பீட்ல போகும்?
0: ராக்கெட் விட்டது இல்ல சார். சின்ன வயசுல இருந்தே ராக்கெட்னா கொஞ்சம் பயம் சார். ஆனா இது சங்கு சகரம் புஷ்பாலெல்லாம் கொல் தெரியறேன் சார். ராக்கெட் சில சமயம் டமால் வச்சிருக்கும் சார். அது மட்டும் நான் விட்டது இல்ல.
3: இதெல்லாம் பண்ணுவேன்
0: சொல்ற சேஃப்டி கிடையாது.
3: நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா.
2: கெட் அவுட்
0: சார்.
2: கெட் அவுட்
0: சார்.
2: போடா.
0: சரிடா.
2: நீ
0: எம்டிடா? உண்டி மாதிரி மூஞ்சி வச்சு நீ எம்டியா? போடா சோப்பு வாயா.
2: போடா சோப்பு வாயா.

0: ஏன்பா ஒரு மோட்டார் சைக்கிள் வராரு, இவர உங்க பாஸ்?
1: ஆமா யா, இவர் தான் எங்க பாஸ். எங்க பாஸ் எவ்வளவு விவரமான ஆளுன்னு இப்ப பாரு.
0: ஏ அடங்கொய்யா பிரதர், இது உங்களுக்கே ஓவரா தெரியல. இந்த சைக்கிள் சும்மா நிறுத்தினா கூட எவனும் திருட மாட்டான். இதுக்கு இத்தனை பூட்டு அவசியம் தானா?
2: எடுத்துங்களா? நான் காரணம் இல்லாம நாம எதுவும் செய்யறது இல்லைங்களா? இப்போ கோயிலுக்கு நல்லவங்க அதிகமா வருவாங்க, கோர்ட்டுக்கு கெட்டவங்க அதிகமா வருவாங்க இல்லீங்களா?
0: அது தெரிஞ்ச விஷயம் தானே பிரதர்.
2: பீஸ் ஆட வந்தீங்களா?
0: ஆமா.
2: எல்ல வந்தீங்க?
0: இந்த சைக்கிள்ல
2: சைக்கிளுங்க
0: இத இங்க. ஐயோ ஏன் சைக்கிள் காணமே, ஐயோ ஏன் சைக்கிள் காணமே, ஐயோ எவனே ஆட்டோ போட்டா போல இருக்கு.
2: தட் இஸ் பகவதி.
1: குட் மார்னிங் பா.
2: இதுதான் கடைக்கு வர லட்சணமாட? லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்?
1: சரி நாளைக்கு சீக்கிரம் வந்து குட் மார்னிங்
2: சொல்றேன். இந்த கடையோட டீ மாஸ்டர் நீ கொஞ்சமா பொறுப்பு இருக்கவனா? எதுக்குடா லேட்டா வந்த?
1: இல்ல பகவதி, பஸ்ல ஒரு பிரச்சனை, பா அதான் லேட் ஆயிருச்சு.
2: பஸ்ல பிரச்சனைனா இந்த மாதிரி சைக்கிள் வாங்கிடா.
1: எது ஒண்ணு மாதிரி சைக்கிள்? இதெல்லாம் ஒரு சைக்கிளாடா, இதெல்லாம் ஒரு சைக்கிளா? பாத்தியா, ஒரு சத்தத்துக்கு தாங்க மாட்டேங்குது ஒரு சைக்கிள். இந்த லட்சணத்துல இதுக்கு 41 பூட்டு வேற. சைக்கிள் விலை விட பூட்டு விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சைக்கிள் நடு ரோட்ல போட்டு எங்க டாச்சு போ?
2: எங்க போறது?
1: ஃபாரின் போ.
2: டாக் லெஸ் வர்க் மோர்.
1: டீ கடையில திடீர்னு மோர்ல விக்க முடியாது. பாபா மாதிரியே இன்னும் ஒரு முத்திரை வச்சிருக்காயா? ஆ உன்ன அப்பப்ப காட்டி அம்மா.

0: இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அவசரமா போகணும்னு சொல்றீங்க, இவ்வளவு தானே? நீங்க புறப்படுங்க முதல்ல.
1: தேங்க் யூ சார்.
2: மச்சான் கிரேட்டா.
3: தேங்க் யூ சார்.
1: எஸ் கே.
4: என்னடா போய் தொலைஞ்சீங்க?
1: காவல்துறையோட ஒரு சின்ன பிரச்சனைடா. ஸ்கூல்ல எழுதின லீவ் லெட்டர் அப்படியே சொன்னேன், விட்டுட்டாரு.
3: அவ இப்ப எங்கடா போனா?
4: இதோ உள்ள தான் போனா.
1: என்னடா இது? இந்த பில்டிங்ல எங்கயுமே வாசல் ஜன்னல் எதுவுமே இல்ல, எப்படி உள்ள போனா? ஓ, கீழே வச்சிருக்காங்களா?
3: மிஸ் பண்ணிட்டேன்டா.
5: டேய், டென்ஷன் ஆகாதடா, முத தடவை லவ் பண்றேன், அப்படிதான் இருக்கும்.
3: டேய், உள்ள போய் பார்க்கலாமா?
1: போடா, இப்பதான் போலீஸ்கார்ட்ட இங்கிலீஷ் பேசி உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தேன். கூர்க்காட்ட பேசுறதுக்கு எனக்கு நேபாளி தெரியாதுடா.
5: டோன்ட் வரிடா, நம்ம பஸ் ஸ்டாப்ல தான் ஏறா, இந்த பில்டிங் தான் வரா. நாளைக்கு காலையில இவளை பத்தி எல்லா விவரமா டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன்.
1: இவன் இதே தொழிலா பண்ணலாம், கூடிய சீக்கிரம் ஆபீஸே போட்டுடலாம். வரேன்டா.

0: என்ன வாப்புல, கௌசல்யாவை தனியா மீட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இப்போ மொத்த ஃபேமிலியும் பார்த்தோன்னு எஸ்கேப் ஆகி ஓடுறேன்.
1: இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான வேலை அதான் வெளியே.
0: இப்படி எல்லாம் கூப்பிட்டா
2: வரமாட்டேன். சாவித்தன் போறான். யாரா இவன்?
0: ஐ அம் பத்மநாபன். பாயிண்ட் டு பாயிண்ட் பத்மநாபன் எல்லாருக்கும் தெரியும்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல கண்டக்டரா வேலை செய்றீங்களா சார்?
0: நோனோ, நான் பாயிண்ட் பாயிண்டா பேசுவேன். அதான் செல்லம்மா என்ன பிபின்னு கூப்பிடுவா.
2: செல்லம்மாயா சார்? உங்க ஆபீஸ்ல பெருகிறவங்களா?
0: கலாய்ச்சிட்டாராமா.
2: அம்புஜம் பத்மநாபன்
0: சுத்தி வளைச்சு பேச தெரியாது.
2: அப்ப ஸ்டூல் மேல ஏறி நின்னு பேசுங்க.
0: நெக்கு சிரிப்பே வரல.
2: பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும்.
0: கமிங் டு தி பாயிண்ட், மாப்ள, உங்க ஆத்துல இருக்கிறவெல்லாம் பொண்ணு பாக்க, எங்க ஆத்துக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு வர சாப்பிட்டு முடிக்கிறோம். நிச்சயதார்த்தம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். லஞ்சுக்கு நாங்களாம் உங்க ஆத்துக்கு வரோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். கல்யாணம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் கிளம்பி டின்னருக்கு போறோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். சாத்தி முகூர்த்த எப்போது பேசி முடிக்கிறோம். அப்ப நான்
2: கிளம்புறேன்
0: மாப்பிள. ஒரு சின்ன ஆப்ளிகேஷன்.
2: என்ன சாப்பிட்டதெல்லாம் தொண்டிலே நிக்குதா? குச்சி வச்சு குத்தணுமா?
0: அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். லைட்டா சாப்பிட்டுருக்கோம். பில்ல மட்டும் நீங்க பே பண்ணுங்க. என்ன பாக்குறாள் மாப்பிள, இனிமே எங்களுக்கு எல்லாமே நீங்க
3: தான். மறக்காதீங்க.
2: என்ன மச்சான், பாஞ்சாலி சேலை மாதிரி இருக்கு இருக்கு வந்துகிட்டே இருக்குது.
1: இப்ப என்னடா பண்றது?
4: வர ஆனி மாசம் 20ஆம் தேதி சுபமுகூர்த்த நாள். 9 to 10 கல்யாணம் வச்சுக்கலாம். அன்னைக்கு நைட்டு 2 to 3 பிரம்ம முகூர்த்தம், அப்ப சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். எப்படி?
2: இருடி, சும்மா பூனை மாதிரி வந்து வந்து அவன் கணத்தை நக்கி வச்சுட்டு போயிடற.
4: என்ன பிரதர், மறந்துட்டீங்களா? வாட்ஸ்அப் இமேஜ், சூசைட் டிராமா, சுப்ரீம் கோர்ட்
2: நக்கிட்டு போ.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: நெக்ஸ்ட்
1: மார்னிங் சார்.
0: நான் உன்ன உட்கார் சொல்லியே.
1: சாரி சார்.
0: ஆமா, அஞ்சு தடவை இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சு, ஏன் வரல
1: சார்? சில பல சமுதாய சிக்கல்களால என்னால இந்த ஆபீஸ்க்கு வர முடியாம போயிடுச்சு சார், என்ன மன்னிச்சிருங்க சார்.
0: எங்க இருந்து வர
1: சார்? சென்ட்ரல் இருந்து வரேன். அவுட் ஆஃப் ஸ்டேஷன், பக்கத்திலே தான்
0: சார். உன் பேர் என்ன?
1: பழனி.
0: அது ஊர் பேர்?
1: இல்ல சார், அதான் சார் என் பேரு.
0: என்ன படிச்சிருக்க?
1: மாமா.
0: அப்படி ஒரு படிப்பா?
1: இல்ல சார், WMA சொன்னா யூஷுவலா இருக்கேன்னு கிண்டல் பண்ணுவீங்க, அதான் டிஃபரெண்டா இருக்கட்டுமே மாமான்னு சொன்னேன்.
0: சரி, உனக்கு வேலை கிடைச்சிருச்சு.
1: ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சார்.
0: வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ.
1: சரி,
0: முதல் நாள் ஆபீஸ்க்கு வர, ஆபீஸ் தீபிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ
1: சார்? முதல் நாள்லயே தீயா? வாட் இஸ் திஸ் சார்?
0: ஷட் அப். ஆபீஸ் தீ பிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ?
1: அதான் ஒரு போனுக்கு ரெண்டு போன் இருக்குதே சார், உடனடியா ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: ரெண்டு போனுமே அவுட் ஆஃப் ஆர்டர்.
1: ஓ, அதனால என்ன சார்? இதோ உங்க செல்போன் இருக்குதே, இதுல ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: செல்லுக்கு பில்லு கட்டல, ஒர்க் பண்ணல, என்ன பண்ணுவ?
1: ஓ, அப்படியே ஆபீஸ்க்குள்ள போவேன் சார். அங்க தீனு சிவப்பு கலர் வாளியில எழுதி வச்சிருப்பாங்க, உள்ள மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து கொண்டு வந்து இங்க கொட்டி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாளி உடஞ்சு போச்சு, மண்ணு கொட்டி போச்சு, என்ன பண்ணுவ?
1: அதான் பாத்ரூம் இருக்கே சார், அங்க நிறைய தண்ணி வருமே, அத பக்கெட் பக்கெட்டா கொண்டு வந்து இங்க ஊத்தி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாட்டர் டாக்ஸ் கட்டல, தண்ணி வராது, என்ன பண்ணுவ
1: சார்? லிப்ட், லிப்ட்ல வேகமா.
0: கரண்ட் பில்லு கட்டல, லிப்ட் ஒர்க் பண்ணாது, அப்படி என்ன பண்ணுவ
1: சார்? படிவழியா வேகமா கீழே இறங்கி போனா அங்க செக்யூரிட்டி இருப்பாரு, அவரை அலர்ட் பண்ணி ஃபயர் சர்வீஸ வர வச்சு இங்க புடிச்சிருக்க தீ அணைச்சிருவேன் சார்.
0: அது முடியாது.
1: ஏன் சார்?
0: செக்யூரிட்டிக்கு காது கேட்காது, 6 மணிக்கு மேல கண்ணும் தெரியாது, மாலை கண்ணு. இப்ப என்ன பண்ணுவ?
1: அப்படியா சார்? என் சர்டிபிகேட்ஸ நான் எடுத்துக்கலாமா?
0: ஷூர்.
1: ஏயா, என்ன சொன்ன? போன் அவுட் ஆஃப் ஆர்டர், செல்லுக்கு பில்லு கட்ட மாட்டேன், ஆபீஸ்ல வாளி உடஞ்சு போகும், மண்ணு கொட்டி போகும், பாத்ரூம்ல வாட்டர் டேக்ஸ் கட்டாதால தண்ணி வராது, இபிக்கு பில்லு கட்ட மாட்டேன், லிப்ட் வேலை செய்யாது, செக்யூரிட்டிக்கு பகல்ல காது கேட்காது, சாயந்தரம் 6 மணிக்கு மேல கண்ணும் தெரியாது. இதெல்லாம் ஒரு ஆபீஸ், இப்படிப்பட்ட ஆபீஸ் இருக்கிறதுக்கு தீ பிடிச்சி எரியறதே பெட்டர்.
2: என்ன சார் உள்ள எரியுது?
1: ஓ, வைத்தறிச்சலும். ஏன் வைத்தறிச்சலும்?

காக்கி சட்டை போட்ட இரும்பு இதை இழகி போய் பாடுதுன்னு ஆச்சரியமா இருக்கா? இந்த காக்கி சட்டைக்குள்ள ஒரு கவிஞர் இருக்கான், ஒரு கலைஞர் இருக்கான், ஒரு பாடகர் இருக்கான்.

வா வா வாலிபமே வா வா தேனிசையே வா வா நீதிய பானம் யாவோ பாடிய காணம் போகு நானிடு மூச்செல்லாம் ராகமே வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசை

0: யவானம் யாவோ பாடிய கானம் போகும் நான் விடுமூச்சல் நான் ராகமே வாலிபமே தேனிசையே வாலிபமே தேனிசையே.
1: ஆத்தா ஆத்தா ஆத்தா, உனக்கே இது அடுக்குமா? இது நீதியா, நியாயமா, நேர்மையா, தர்மமா? உன் பக்த என்ன இப்படி
2: கவுத்துட்டே? அடா பாவி, கிளார் அடிக்குதுடா ஹெட்லைட்ல இருந்து. நீயா கவுத்துட்டு என்ன கவுத்துட்டேங்கிறியா? நிமிர்றா. ஆமா, நீ யாரு?
1: நீ யாரு அதை கேக்க?
2: என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? நான் தாண்டா ஜூனியர் ஆத்தா.
1: ஆத்தா ஆத்தா ஆத்தா, என்ன மன்னிச்சிரு. நீயே என் சோக கதை கேளு.
2: சொல்லு.
1: எனக்கு அஞ்சு பெண் குழந்தைங்க, ஆறாவது குழந்தையாது ஆண் குழந்தையா கொடுன்னு இந்த ஆத்தாட்ட வேண்டிட்டேன். அதையும் பெண் குழந்தையா கொடுத்துட்டா?
2: உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இந்த இத்து போன பாடிக்கும் உனக்கு ஆறு குழந்தைகள் அவசியமாயா? எப்படியா வச்சு காப்பாத்துவ?
1: மர வச்சு ஆத்தா தண்ணி ஊத்தாமல விட போற.
2: அவ என்ன தோட்டக்காரியாயா? நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா? ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்தணும்.
1: தப்பு தப்பு ஆத்தா, நீயே கேளு.

0: எனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே, சீட் எழுதி போட்டேன், ஆண் குழந்தைன்னு சீட் வந்துச்சே.
1: அடா பாவி, கடைசியில ஆத்தாவை லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டிய ஐயா. நீயா சீட் எழுதுவ, அதை நீயா சுருட்டுவ, கொண்டாந்து நீயா போடுவ, அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே, திருந்த மாட்டீங்களா ஐயா?
0: தப்புதான், ஆறும் பெண் குழந்தையா பத்துட்டேன், நான் இனிமே என்ன செய்யணும்?
1: ஒன்னும் கவலைப்படாதயா, பொன் குழந்தைங்க ஒன்றும் கேவலமானதுங்க இல்லை, அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளர்த்து காட்டியா?
0: சரி, இனிமே குழந்தை பெற்றுக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்?
1: எதுவுமே செய்யக்கூடாது.
0: அப்படியே செய்யறான் ஆத்தா?
1: செய்யக்கூடாதுன்னா செய்யறேன்ட்டு போறானே.

முடிச்சிடலாமா?

0: கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி, உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்ச பொண்ணு தானே,
1: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ,
1: என்ன தள்ளிட்டு போ.
0: கொஞ்சம் மூடு,
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
2: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவ தானா?
3: போடி போடி போடி, ஃபுல்லா போடு.

0: டே பாடி கத்துக்கலாம். யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் அவம்படுத்த அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாது உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டுடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. யாரு நல்லா தானே போயிட்டு
1: இருக்கு?
0: அவன் அம்மாவை விட விடு. என்னடா அவசியம்?
1: யாரு இவங்கல?
0: என்னோட பாடிக்கு
1: ஆசிரமத்துல குடுக்கற சம்பளம் உனக்கே பத்தாத. இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி சம்பளம் கொடுப்ப?
0: மாசம் 5000 அவங்களுக்கு, 2000 எனக்கு.
1: மேப்படிக்கு
0: மேப்படி செலவுக்கு ஆசிரமத்திலே கேர் பண்ணிட்டு இருக்கேன். போதுமா? டேய் பாடிக்கு கிளீனிங்.
2: உனக்கு முன்னால வேலைக்கு வந்தா நானு என்ன முந்தி போக பாக்குறியா?
3: அண்ணன் எவனாவது அடிக்க வந்தா அவன் கையெழுக்க முதல் ஆள் நானு. நான் முன்னாடி போமா, வேற யாரா போவா?
2: நீ ஆவது கையதான் இருப்பேன், ஆனா நான் அவருக்கு உயிரே கொடுப்பேன்.
0: இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தர் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதான் அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடியம் பொறுத்திருக்கா.
2: உன்னை விட வித்த தெரிஞ்சதா? நானே
3: வச்சே மூட்டை கட்டி குப்பையில ஓடுறான். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேன்.
2: செருப்பால் அடிப்பியா? எங்க உன் கால சூதர போட்டுக்க, எப்படி செருப்பால் அடிப்பேன்?
3: ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்ப கேட்டு வாங்கி அடிப்பேன்டா.
2: என்கிட்ட கேட்காம செருப்ப கொடுத்துருவானே? அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கழட்டி அவனையும் அடிப்பேன்டா.
3: எனக்கு மட்டும்
2: என்ன அடிக்க செருப்பா?
3: ஐயோ நான் குடுக்கல. அப்ப நானா
2: இல்ல நானா தான்

மஞ்சள் குங்குமம் இழந்தான். பஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்ட

நான் எங்கெங்கு என்னென்ன சங்கீதம் உண்டென்று அங்கங்கு செல்கின்றவன்.

0: அவ்வரும் நாங்கள் எல்லோரும் தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கு தருகின்றவன் நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?
0: Oh, you...

0: அடாடாடா, இது என்ன கொரட்டையா? இது பைக்க உண்டு ஏரோப்ளேன் போற சவுண்ட்ல கேக்குது. அம்மா தங்க லட்சம் தங்கலட்சுமி, அம்மா தங்க என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா?
1: என்ன பண்ற, ஒண்ணுமே புரியலையே. குடிங்க தண்ணி தண்ணி.
0: ஓஹோ, அதாவது புருஷங்கார வெளியே போயிட்டு வந்தோடனே புடிச கயத்தனும் கோட்டை கயத்தனும் பிடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையா இது?
1: ஆமா, நீங்க சொன்னால நான் சரியா செஞ்சிருந்தீங்க.
0: சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு.
1: ஹாரா? எங்க இருக்குது?
0: அங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கு.
1: இங்க
0: ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபுடியா இருக்குது, அதாவது ரொம்ப குடூரமா இருக்குது.
1: குடூரமா?
0: ஆமா,
1: ஒண்ணும் புரியல.
0: முரட்டு தனமா இருக்குங்கிற.
1: அது போக போக சரியா போகுங்க.
0: சரியா போகுமா? போனா சரி.
1: ஏங்க என்ன என்ன செய்யணுங்க?
0: சொல்றேன், என்ன செய்யணும்னு கேட்டீங்க?
1: ஆமாங்க.
0: பிந்துவங்கி முன்னழுவாள் பத்தினி.
1: அப்படின்னா என்னங்க?
0: என்னன்னா, புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூங்கி முன்னால இருந்திருக்கணும்.
1: ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சிக்கு முன்னால எப்படி எந்திரிக்க முடியும்?
0: நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம், எனக்கு முதுகுக்கு பின்னாலேயே தூங்கு, நான் திரும்பி முகத்தை காட்டுறேன், அப்புறமேல் நீ எழுந்திரிக்கல. ஐயோ, நான் என்ன சொல்ற, நீ என்ன கேக்குற? நான் தூங்குன பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும், முடியுமா?
1: ஆத்தாடி, இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல?
0: கஷ்டமா?
1: நீங்க பேயலாயிர நேரத்துல பென்சில புடிச்சிட்டு கிறுக்கிட்டு இருப்பீங்க, எப்ப படுக்கறீங்க எந்திரிக்கிறத எனக்கு தெரியாது.
0: என்ன செய்ய, உன் தூக்கம் அப்படி, அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காப்பி போட்டு குடிச்சிட்டு தமிழர்ல உனக்கும் காப்பி எடுத்துட்டு வந்து அம்மா உளரா எழுந்திருக்க வேண்டியதா இருக்குது.
1: ஏங்க இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு.
0: நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் திருப்பாக்கி இருக்கிறாங்க. என்ன பண்ண?
1: அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்குவோம்.
0: செய்துக்குவோமே.
1: முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க.
0: சரி,
1: என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க, நான் போய் காப்பிய காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன். எப்படி
0: இது? அதை விட சிங்கமா இருக்குது. இந்த பாரு தங்கம், உங்க வாசோட இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதன் இருக்கிறான், ஆள வந்தான், அவன் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? வைரமும் தங்கமும் போல இருக்கிறாங்க. அடாடாடா, இவங்கள்டவா தம்பதிகள், என்ன அடக்க கொடுக்கு, என்ன பரிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம்
1: எங்க அண்ணன் தம்பிய கூட தான் நான் குடுத்தன நடத்துறத பாத்துட்டு அப்படிங்கிறாங்க.
0: அவன்ங்கிறது நாயை கூப்பிடுறான், நீ குடுத்தன பண்றது எங்க பாத்தான், ரெண்டு வருஷம் கழிச்சு வர சொல்லிருக்கேன். நான் அளவுல சரியா போகணும்னு வச்சிருக்கேன், இப்ப சமையல் ஆயிடுச்சோ.
1: ஆயிரத்தி மிளகாதான் அரைக்கணும்.
0: நான் வந்து அரைச்சு தரேன்.
1: ஒண்ணு நீங்க அரைக்க வேண்டாம், துவையல் தான்.
0: துவையலா?

0: நில்லடி அபிராமி நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
0: பாவி மவள, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா.
2: என்ன கரெக்ட்?

கிட்டத்தட்ட கத்தி

0: மச்சான், நேத்து ஃபர்ஸ்ட் நைட்
1: ஒண்ணும் நடக்கல.
0: ஏன் மச்சான், வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிட்டியா?
1: என்ன
0: விலகு தெரியாம பூதம் வருது?
1: Sir, profession is my first wife, sir.
2: Super, wow. 5,000 increment. Okay.
1: Thank you, sir. வாங்கிக்கிறா.
0: ஏய், 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா அங்க வேலை செய்யாம போயும் போய் 5,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் இங்க வந்து வேலை செய்யற?
2: John, sir. Yesterday night, what happened?
0: அட நான் எல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். முடி ஓட்டன முள்ள மன்றிக்கா இது. பதில் சொல்ல. முள்ள மன்றி சொல்ல மாட்டியா? சார் கண்டனா
1: சார், பம்பரிங் சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ.

0: தீமா தீமா தீமா தீமா தீமா தீமா.
1: என்னடா
2: போதுனா, டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
1: இது முச்சுதான் ஒரு வேலை.
2: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
1: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
2: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
1: வைப் தானே
2: ரைட்டு.

போட விட்டு துடிக்கும் ஏழை நெல்கை நெல்கை அடக்கி தூங்க விட்டு நடிப்பதென்ன கொஞ்சம் நடந்து வாடி சிட்டு அடி வாடி என் சிட்டு

கங்கை நதி உலகினில் துள்ளும் மிதட்டேன் தான், அள்ளும் கரம் நான் தான், மஞ்சம் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண்காவியம் பண்பாடிடும் பெண்.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறதெல்லாம் உங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கில் இல்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

0: நேரந்தான் நல்லா இருக்க. கட்டு டக்கரா இருக்கு புள்ள, வச்ச கட்டதான் சொன்ன புள்ள.
1: அதானே பார்த்த,

0: இந்த பூபதி எதுக்கு வித்தக்கார மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு?
1: கொழுப்புடி கொழுப்பு, உடம்பு ஃபுல்லா கொழுப்பு. இரு கட்டுப்பம்பு கிட்ட சொல்லி ஃபுல்லா குறைச்சிடு.
2: ஏ பூபதி, ஏ பூபதி, ஹாய்
3: நா கூப்பிட்டீங்களா?
2: என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றது எதையுமே கேட்க கூடாதுங்கற முடிவில பொள்ளாச்சில இருந்து பொட்டி கட்டி வந்திருக்கீங்க. நீ
3: என்னன்னா அது நீங்க சொல்லி நான் என்ன கேட்காம போயிட்டேன்? ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க?
2: என்னது பண்றேன் மறுபடியும் ஏன் டென்ஷன் ஆறேன்னு என்னைய கேக்குற? நீ என்னது என்னது
3: என்னன்னா இது கூட தெரியாது. செட்டிங்கனா ஜட்டி ஜட்டி
2: தெரியாதா? ஆமா நான் தெரியாம கேக்குறேன், எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கன? நீ டேய் உன்ன தண்டா கேக்குறேன், டேய் இங்க பாரு உன்ன தண்டா, உன்ன தண்டா. டேய் முதல்ல அந்த கண்ணை சிமிட்டல நிப்பாட்டு, சிமிட்டல நிப்பாட்டுக்கறல இன்ன முறைக்கிற. அட பாரு, ஒரு மனுஷ பேசிக்கிட்டு இருக்க எதுக்குடா அப்ப கதை சாத்துற? நீ எதுக்கு சாத்துற? ஓஹோ பிரசிஜ், நான் உன்னை திட்டுறது வெளியே இருக்கவங்களுக்கு தெரிய கூடாது. நானு அந்த சொல்ற உள்ளவே எப்படி நடக்கணும்? அடங்கி கிடக்குறமா இல்லையாடா? மறுபடியும் பாடுறா என்ன சுத்துற?
3: நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வர வருதா?
2: யாரு நரி?
3: யாரு கத்துனது?
2: நான் தான் கத்துனேன்.
3: அப்ப நீ தான் நரி? அப்ப என் மூஞ்சியவா எங்க வாங்கினு கேட்டேன்.
2: எதுக்குங்க அத சர்வத்தையும் அடக்கிட்டீங்க? மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிட்டு இருக்கீங்க?
3: வாடா, இனிமே இந்த ஜட்டி காய போடுறது, அது
2: அது எங்க வேணாலும் காய போடுங்க, முடியல என் தலையில போட்டு விடுங்க, வெளியே காய வச்சு உள்ள கொண்டு
3: தர்றேன். இந்த ஃபேனை போடுறது
2: முடிச்சா போடுங்க, நான் வந்து போட்டு விட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
3: இது உனக்கு இல்லடா.
2: ஐயோ
3: போய் எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா. கோல்ட் ஃபிளேக்கிங்.
2: அப்படியா?
3: ஏய்
2: என்னங்கய்யா,
3: நான் தம் அடிக்கிற விஷயம் வீட்டுக்கு யாருக்கா தெரிஞ்சது?
2: மறுபடியும் தூக்கி தொங்க விட்டுருங்க,
3: தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம்.
2: எதுக்கே அதெல்லாம் போய்கிட்டு இங்க பாருங்க, நீங்க இழுக்கிற போக முதற்கொண்டு வெளியே போகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், போதுமா? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடிக்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ.

0: தங்கச்சி இப்பாடுங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: நீ அவன் எதனா சொல்லான்னு சொன்னா அதை சொல்லு.
1: அவன் சொன்னதான் சார் சொல்லவனா.
0: அப்ப யாரு சொல்லு?
1: அதான் சொன்னல.
0: எப்படா சொன்ன?
1: ஆனா என்ன சார் நீங்க போலீஸ் என்னை தோத்திட்டு வருது, நான் என்ன சொன்னேன்னு கேப்பாங்க, எதுவும் சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேப்பாங்க, அப்பயும் சொல்லிடாங்க சொன்னான்னு
0: சொன்னல. வேண்டாம்,
1: நீங்க வேணாம்னா நான் சொல்லுங்க சார்.
0: அப்ப சொல்லுடா.
1: ஆடா இதுல என்ன சார் இருக்கு? அவன் சொன்னதை பூரா நான் சொல்லாம இருப்பா சார். ஒண்ணு விடாம பூராடுன்னு சொல்றேன்
0: சார். சொல்லு சொல்லு சொல்லு.
1: போலீஸ் என்ன துரத்திட்டு வருது,
0: அவனை புரிச்சு வச்சுடா.
1: ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாம் சோதனை வரும், எதையுமே சொல்லாம சொல்லிடாத சொல்லிடுற.

முதலை குணம் ஆனால் இத்தனையும் மனிதரிடம் மொத்தமாய் வாழுதடா. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது. மனிதன் பிறக்கும் போது பிற

ஊனம் காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே உறங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கள்

தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி

0: உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்?
1: நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானது அல்ல. வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையானவன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்ற ஜீவன்களில் நானும் ஒருவன். போலிச்சாமியார் வேடமணிந்து காலித்தனம் செய்தேன், வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் நாஸ்தி செய்தேன், உடான் சாமியாரை உதைத்தேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. சாமியார் வேடம் போட்டேன், ஏன் சாமியார்களே கூடாதென்றா? இல்லை, போலி சாமியார்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. உடான் சாமியாரை உதைத்தேன், ஏன் அவன் ஆடிய டப்பாங்குத்து பிடிக்காமல் அவனை கும்மாங்குத்து ஆடச் சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரிலே பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே, அதை நிறுத்துவதற்காக. வீடுகளை இடித்தேன், ஏன் வீடுகள் கூடாது என்பதற்காகவா? இல்லை, வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையினால் வஸ்துக்களாக மாறி வருகிறார்களே, அதை தடுப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருக்குப்பையை விற்று சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அனாதை சிறுவர்கள், அவர்களைப் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைண்ட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராட் எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். நான் பாய் கடையில் பாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா குடித்திருக்கிறேன். நான் பஞ்சு மெத்தையில் புரட்டதில்லை, ஆனால் பார்க் பெஞ்சில் உருண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் ஸ்டோரியை. தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் கோட்டை இருக்கும் சென்னைக்கு ஓடோடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது. என் பைசாக்களை நைசாக பிடுங்கிக் கொண்டது. டீக்கடை புரைக்க கூட வக்கில்லாமல் அலைந்த நான் எம்டி ஸ்டொமக்கில் கும்டி அடுப்பு போல் புகைந்தேன். எல்லாம் இழந்து லாசான நான் லாஸ்டில் கேடி லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனால் கையிலோ கரன்சி இல்லை. நான் மட்டும் நினைத்திருந்தால் லஜ்ஜை இல்லாமல் பிச்சை எடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு மாடர்ன் பிகரை மடக்கி பிராக்கெட் போட்டிருந்திருக்கலாம், ஸ்மக்லிங் காலத்தை ஓட்டியிருக்கலாம். ஆனால் அதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம்? வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கல் காரன் என் பணத்தை அபேஸ் செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன். இன்டர்நெட் காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பீடபிள்யூ வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன் காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா, அதில் தான் எத்தனை குழிகளடா. ஓடினேன். சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்துவிட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை பாட்டத்தை மாற்றி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா, வாழ விட்டார்களா இந்த கல்யாணராமனை? என்னை வீட்டை விட்டு விரட்டியது யார் குற்றம்? வாஸ்துவின் குற்றமா, அல்லது வாஸ்துவின் பெயரால் வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கும் வாஸ்து தெரியாத வீணர்களின் குற்றமா? அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளைக்காரர்களை வளர விட்டது யார் குற்றம்? அதிர்ஷ்டத்தின் குற்றமா? இல்லை, அது இஷ்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் மூடநம்பிக்கைகளை மேலும் வளர்க்கும் முட்டாளர்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தி வரும் போலிச்சாமியார்களை நாட்டிலே உழவு விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரால் கரன்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரையில் என்னை போன்ற கல்யாண ராமன்கள் மோசடி ராமன்களாகத்தான் உருவாகி கொண்டிருப்பார்கள்.
2: மிஸ்டர், உன்னுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்தவளை கூற உனக்கு இருக்கும் உரிமையை சமூகத்தின் மீதோ பிறரின் மீதோ குற்றம் சுமத்த அனுமதிக்கவே முடியாது.
1: நீங்க அரசு தரப்பு வக்கீலா?
2: ஆமா.
1: உங்க பேரு?
2: கூ ரங்கசாமி.
1: கூவுக்கு ராவுக்கு இடையில புள்ளி வைப்பீங்களா?
2: ஆமா.
1: அதை இனிமே தூக்கிருங்க.
2: கூ ரங்கசாமி, புள்ளி எடுத்துட்டா குரங்கசாமி ஆயிருமே.
1: ஆனா என்ன, பாக்குறதுக்கு அப்படித்தானே இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அப்படி தூக்கு நீங்க, அடுத்த வருஷம் ஜட்ஜி நீங்க.
2: அத
1: பத்தியா, ஜட்ஜி தப்பான ஏரியாவில் உட்கார்ந்துருக்காரு. வாஸ்து சாஸ்திரப்படி அவருக்கு மாரகஸ்தானம். கையில வேற நீளம் போட்டிருக்காரு, அத ராசிக்கு ஒத்துவராத கல். கூடிய சீக்கிரம் அடுத்த ஜட்ஜி
2: நீதான். இப்ப பாரு கணம் கோட்டார் அவர்களே, சமுதாயமும் சூழ்நிலையும் தான் இவரை தவறு செய்ய வைத்திருக்கிறது. ஆகவே தவறு சமுதாயத்தின் மீதே தவிர இவர் மீது அல்ல. ஆகவே இவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.

0: உங்களுக்கு ஃபோன்.
1: ஏ ப்ளீஸ் ஜி,
0: உங்க ஒய்ஃப்ட இருந்து வந்திருக்கு தான், ரொம்ப அர்ஜென்டா.
1: எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. ஏ அப்படி என்ன அவசரம்?
2: நீங்க உடனே வீட்டுக்கு வரீங்க.
1: ஐம் சாரி, இப்ப என்னால வர முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆபரேஷன் முடிச்சிட்டு வரேன்.
2: இன்னும் பத்து நிமிஷத்துல நீங்க இங்க வரலன்னா என் உயிரோட பார்க்க முடியாது. சூசைட் பண்ணிக்குவேன்.
1: என்ன பேசுற நீ? சிமி, ஹலோ.
0: என்னாச்சு? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க டாக்டர். இது ஒண்ணு எமர்ஜென்சி இல்லையே, நான் வேணா முடிச்சிடட்டுமா?
1: வேணா, நாளை காலையில் 6 மணிக்கு வச்சுக்கலாம்.
0: ஓகே டாக்டர், நீ தப்பிச்சிட்ட.

உனக்காக

0: அப்பு சென்னைக்கு போனோம், வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போனது தெரிஞ்சாங்க, உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போவோம்.
1: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வராதுன்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
1: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா இது, ஓவரா இழுக்கிறான். இந்த மாதிரியா 600 சொல்லியா? கூட 50 போட்டு 650 தரேன், வா போவோம்.
1: 650? வரும் ஆனா வராது.
0: அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இந்த பாரு 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன
1: சரி போவோம்
0: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க.
1: கிளம்பும்போது
0: நீங்க
1: எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
0: எம்ஜிஆர் மாதிரி?
1: ஆமா.
0: கலரா?
1: ஆமா.
0: நானு?
1: ஆமா.
0: யோ பேசாம ஓட்டியா? எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா?
1: என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு.
0: யோ பங்குனி வெளி பல்ல கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு.
1: அது தெரியுது, நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
0: நல்லா நடந்துச்சு நேத்து
1: தம்பி. கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
0: எங்க கிளம்புறாங்க?
1: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க.
0: அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி.
1: லாரியா?
2: அம்மா அம்மா, ஐயோ வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்குதானா அர்த்தம்? என்னை பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? முழு கர கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி.
3: இந்த கிழமை இருக்கானா இல்லையா கூட தெரியலையே. ஐயோ
1: தம்பி,
0: இருக்கியா?
1: லாரி போயிடுச்சா? போவோமா?
0: ஏன்னா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்துட்டு மறுபடியும் புறப்படலாமா கேக்குறீங்க? இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்பறம் பிடிச்சு அடுப்புல வச்சுப்படுற ராஸ்கா.
3: கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணி

0: சொன்னா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: senorita.
1: அடுத்த தெருவில் இருக்கும் குப்பைக்கு முக்கணி முடுறியே, உனக்குள் குவிஞ்சு கிடைக்கும் குப்பைய மறைச்சு ஓடுறியே, உன்னோட ஆளோட அழக அழக இழுத்து முடுறியே, என்னோட ஆளோட அழக

0: என்ன
1: போஸ்ட்மேன், எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கலா?
0: சௌக்கியமா இருக்கேன். கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
1: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
0: ஆமா.
1: எனக்கா?
0: உனக்குதான்.
1: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படியே ஈஸ்வரா. ஐ வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. ஐ வேணு.
2: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியும்.
1: அந்தாரமா பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
2: உனக்கு தெரியுதா யாரு? என்ன ஏய்
3: பிச்சுமணி,
1: மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை வா.
2: அதான் இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க. சரி சரி சரி, பயப்படாத நீ.
1: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
4: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா
1: பண்ணுவ? பெரிய வேலை. ஆற்றாலும் சுண்டலுக்கும் பொங்கலுக்கு தானே என்ன வேலை
2: வாங்கினீங்க? சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்?
1: திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர், கவர்மெண்ட் ஜாப்.
4: இது நல்ல விஷயம் தானே?
1: நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
4: என்ன இது, கொஞ்சம் ஓவரா தோணல?
1: எது எது எது
4: பிச்சு, வாய தரடா.
1: என்னது?
4: சக்கரை.
1: இந்த பார், இந்த சக்கரை குடுக்கறது, அல்வா குடுக்கறலாம். ஒன்னி திருநாவுக்கரசு வச்சுக்கணும், ஏகிட்ட வச்சுக்க கூடாது.
4: நல்ல வேலை கிடைச்சு போணும்.
1: பேக் பேக் பேக் வாடிங்க. என்னடி லுக்கு விடுற? என்ன லுக்கு விடுற? கோயில்ல மணி அடிக்கிறப்ப பயனஞ்சு சொல்லி கிண்டல் பண்றது, இப்ப நல்ல மாப்பிள மிஸ் ஆயிட்டானேன்னு வவுறு எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் பயிரஞ்சனுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். போ யாய் வேணு, கச்சு.
4: அது விடுங்கண்ணா, மூக்கி போட்டு போறான் பொறுக்கிண்டு.
1: ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றாருந்தா www.pichu.com க்கு மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. எல்லாம் பட்டிய எல்லா எடு எடு எடு அக்கிரகாரத்தை வாய்ப்பு பண்ணு. I am going to Chennai.

0: ஒரு பல்ல கிணம் என்ன
1: நடு ரோட்ல உட்காந்துருக்க? அப்பா வாப்பா வாப்பா வடிவேலு, நல்ல நேரம் பார்த்தாக்கி வந்திருக்க. கடவுளா பார்த்தா உனக்கு அனுப்பி வச்சிருக்கான். இந்த ரோட கிராஸ் பண்ணது ஒரு குத்தமா அப்படின்னு என்னை பிடிச்சி உட்கார வச்சிருக்காரு. நீ தப்பா என்னை காப்பாத்தணும். உன்னைய நீ தான் பெரிய தாளாவாச்சே. அது எங்க ஊர்லப்பா? இந்த ஊர்ல நீ தானே சாதாரண ஆளா? நீ பரமசிவன் கழுத்துல பாம்பு மாறிப்பா. ஆஹா, ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே. நம்ம பவரை காட்டிட வேண்டிதான். ஹலோ, அவனை ரிலீஸ் பண்ணுங்க.
0: நீ யாரு?
1: யாரா? பகவதி தெரியுமா?
0: தெரியும்.
1: சின்ன பகவதி
0: தெரியாதா?
1: தெரியாதா? அவன் வெளியே வரமாட்டான், வந்தா போட்டு தள்ள அவன் போமாட்டான்.
0: யார் அந்த நாதாரி?
1: மரியாதையா பேசியா? நான் தான் சின்ன பகவதி.
0: நீங்க என்னது?
1: பயம் இருக்கட்டும்.
0: போலீஸ்காரர் எப்படி குடுவே
1: சார்னு?
0: டேய் நீ போடா.
1: சரி அப்பா. சின்ன பகவதி, ஓ பவரை காட்டிட்டப்பா. நீ தாதாங்கிற நிரூபிச்சிட்ட
0: பவரா?
1: சார் அவன் தான் சார் சொன்னா. என்ன போட்டு சார் அடிக்கிறீங்க?
0: உன்ன தர சொன்னா?
1: ஆமா,
0: அதுக்கு தான் இந்த அடி. உட்கார உட்கார.
1: டேய் நன்றி கேட்டவனே, கப்புனு எஸ்காப்பாயா போயிட்ட? இரு, அவனை வச்சுக்கிறேன்.
0: என்னடா சவுண்ட் விடுற? பகவதி பேர சொல்லி பந்தாவை கட்டுற. இவன் போய் கட்டாதே.

0: என்னடா சொல்லி கூட்டி வந்தீங்க? ரெண்டு பெக்கு விட்டா சீனா வரும். நீங்க வாந்திதான் இதுக்கு அங்க கூட்டி வந்தீங்க?
1: என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கதையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. என்ன நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகர கட்டைகளை பாத்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும்.
0: அப்போ உங்களால எனக்கு 10 பிசாக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானா? உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பா நினைக்க.
2: அட அவன நல்லா அடுறா முதல்ல. அவன ஆளைய அவனையும் பாரு, வந்தா பேச்ச வேண்டி கிடக்க. சரி, அந்த ஸ்பேனர் எடு, வெஞ்சு கல்ல போறா, கீழே வரண்டா, நீ கீழே வரண்டா, எடுத்துட்டியா? மேல முருக்கு,
0: நம்ம சப்ஜெக்ட் இருக்க, அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட்டா?
3: ஓஹோ,
0: புரியல. நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்.
3: எக்ஸ்கியூஸ் மீ,
0: என்ன சார்
3: மியூசிக்னா? என்ன
0: மியூசிக்னா? இசை.
3: இசைனா?
0: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
3: இசை எங்க இருந்து வருது தெரியுமா?
0: என்ன சார், இது கூட தெரியாது? ஹார்மோனிய பொட்டுக்குல இருந்து வருது. ஏதா தெரிக்கிறீங்க?
3: இசை இயற்கையில இருந்து வருது.
0: எப்படி எப்படி எப்படி?
3: சரி, இறைவன் எங்க இருக்கான்?
0: இறைவன் எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்.
3: அதே மாதிரி தான் இசையும். கொத்துற கல் இருக்கும், கத்துற குழந்தைகிட்ட இருக்கும், குத்துற குலகாரன்ட்டி இருக்கும், இந்த இவர்கிட்ட இருக்கும், இந்த அவர்கிட்ட இருக்கும், நண்பர்கிட்ட இருக்கும். ஏன், உங்ககிட்ட கூட இசை இருக்கு
0: சார். புரியுற மாதிரி சொல்லுங்க சார்.
3: புரியலையா தம்பி?
0: என்ன சார் கொட்டுறீங்க?
3: கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா?
0: ஆமா,
3: அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் முக்கியமான கட்டம். சார் பாத்தீங்களா, இசையை பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து பொது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க.
4: சார், இவன் சாதாரண ஆள் இல்ல சார்.
3: கண்டினியூ பண்ணுங்க.
0: இந்த
3: சரி, இது
0: என்ன?
3: இது விரல்டா. மூணு எப்படி இருக்கும்?
0: மூணு என்னடா குழப்பா?
3: என்ன சார், இது கூட புரியலையா? நிலாவுக்கு இங்கிலீஷ்ல மூணு பேரு, அதான் அவன் கேக்குறான். மேல கைய காட்டுங்க.
0: தண்ணிடா
3: காலையில ஒட்டடை புடுங்கினியா?
0: ஒட்டறையா?
3: புடுங்கலையா?
0: புடுங்கிட்டாங்க.
3: என்னடா
0: அதான், அது மீசங்க.
3: கம்பளி பூச்சிடா.
0: கம்பளி?
3: உன் கம்பளி பூச்சி எங்க?
0: என் கம்பளி பூச்சியா?
3: உன் கம்பளி பூச்சி எங்க?
0: அது ஓடி இருந்துச்சுங்க.
3: கம்பளி பூச்சிய ஓட விட்டு. ஆமா, ஏன்டா எந்திரிச்சா? ஏன்டா எந்திரிச்சா? உட்கார்றா, உட்கார்றா. 35,000 அடிக்கு மேல பிளைட்ல பறந்து எந்திரிக்கலாமா?
0: பிளைட்டா?
3: ஸ்லிப்பான செதறிடுவ.
0: ஒரு குரு பாத்தாயா அலைறாங்க, அது ஏகிட்டே வர்றாங்களே.
3: காஞ்சிபட்டியில பிளேன் இறங்கி அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஏர்போர்ட்ல ஏடா பண்ணிட்டு இருக்கேன். பாம்பைக்கு வந்தியா? தீவிரவாத.

0: பின்னால எத்தனை போனும் எத்தனை ப்ரோக்ராம் டயர்டாயி போச்சுடா சாமி. கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொடுறா.
1: கொண்டு வர.
0: ஊத்து ஊத்து ஊத்து. என்னது? ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா? எப்பா வேலை? நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்க எங்கயா தேர்றது? ஆமா, என்ன டீ கடையில மூடி கிடக்கு? இது என்ன வேணு? வேன்ல டீ விக்கிறியா?
2: டேய், என்ன நக்கலா? என்னைய பார்த்தா வண்டியில டீ ஆவற மாதிரி மாதிரியா இருக்கு. நான் பகவதியோட பரம்பரை.
0: சின்ன பகவதி? சின்ன பகவதியா?
2: புரியல. குட்டி தாதா
0: எங்க ஊர்ல?
2: ஐயோ, கேப்பை
0: தாதா முகரைய பாரு.

வணக்கம் விஜயாந்தி சார் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி எப்ப பார்த்தாலும் புரியாத வார்த்தையாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க.

0: என்ன பெருமாளே, ஓப்பனிங் அசத்தல இருக்கு. நம்ம ஜெயில இருந்து வந்தது தெரிஞ்சு போச்சோ? தாரத்தப்பட்டியோட மாலையும் கையுமா வரானுங்க. அண்ணன் இங்க இருக்கும்போது எங்கடா போற?
1: அண்ணன் என்ன எனக்கு என்ன? பொன்ராசு தாத்தாவுடைய அப்பா சின்ராசு செத்து போயிட்டாரியா? அதுக்கு தான் கூட்டமா கிளம்பி மாலையோட போய்கிட்டு இருக்கான்.
0: பொன்ராசுக்கு தாத்தனுக்கு அப்பனா? ஓடுற இங்க.
1: யோ, செத்தவனுக்கு போற மாலைய போய் உனக்கு போட சொல்ற? ஓரமா இல்லையா என் ஒழுக்கு? ஏட்டா நிறுத்திருக்கா? யோ, என்னையா மாலை நீ போட்டுக்கிட்ட?
0: உனக்கு நான் போட்டேன், எனக்கு நீ போட்ட. இப்ப என்ன பண்ற? எங்க இருந்து பொறுப்பியோ அது வரைக்கும் ஆடிக்கிட்டே போற. நீங்க கிடையாது, நீ மட்டும் ஆடுற. ஆடுற
2: அடி வாங்க எனக்கு எல்லாமே மறந்து போச்சு.
0: இப்ப
2: எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நீங்க இருக்க வரைக்கும் இது ஏன் ஊர்ல? இன்னையில இருந்து நான் வெளியூர் வரதா?

0: இதுக்கு பேர் கம்பெனி, இதுக்கு ஒரு எம்டி, ரெண்டு அலக்கை வேற. நியாயமாய ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல.
1: அப்புறம்
0: என் பரம்பரையே டிஜர்டன்ட் பரம்பரை. எவ்வளவு காத்த வாயில
2: வச்சிருக்கான்
1: பாட்டி? நாங்க இந்த ரேடியோ டியூப்லைட், ஃபேன், அயன் பாக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல குடுக்கறோம். நீங்க முதல்ல அட்வான்ஸா 10 ரூபாய் கொடுத்தா போதும், மீதிய டெய்லி 1 ரூபாய் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம்.
2: அப்படியா? வாங்க வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க தம்பி.
1: உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னு சொல்றீங்களா?
2: அது இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா, டியூப் லைட்.
1: ஆமா.
2: இங்க பாத்தீங்களா, டிவி. இது அயன் பாக்ஸ். எல்லாமே எங்க வீட்ல இருக்கு, நீங்க கிளம்புங்க.
1: பாட்டி, இத நீங்க வாசல்லே சொல்லிருக்கலாமே.
2: இத நீங்க நம்பணும் இல்ல, அடிக்கடி வந்து இப்படி சொல்ல கொடுக்க கூடாதுல, அதனால உங்களை உள்ள கூட்டு உட்காரச்சே. கிளம்புங்க.
3: சரியான இடக்கு போல தெரியும் வந்துருக்கு போலக்கு. வா, வேலை வரத்துக்கு போலாம்.
4: என்னது?
0: ரேடியா
4: பாடுமா?
0: சுச்சி போட்டா பாடும்.
5: செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி.
4: இது பேர் பாட்டா?
3: இது பாட்டா?
0: பயணம் யாருக்கு சேட்டையை காட்டுற? பாவம் கிரண்ட கால வெட்ட.

0: அவன் யாரு? யாரு பத்த பிள்ளைன்னு தெரியலையே. ரோட்ல அப்படி அநியாயமா மயங்க கிடக்குறாங்க, அம்பிட்டு பேரும் பார்த்து பார்க்காம போறீங்களா? இதுவாடா மனிதாயமான? அப்புறம் எப்படி நாட்டுல மழை பெய்யும்? சண்டால பயல்களா? அண்ணே அண்ணே அண்ணே, ஐயோ பசிக்கிறக்க போல் இருக்கு. ஐயா ஒரு சோடா
1: ஒன்று
0: கொடுங்க. தேங்க்ஸ்ங்க. நாட்டுல நல்லவங்க குறைஞ்சிக்கிட்டே வராங்க, அதான் பார்த்துக்கிட்டே போறாங்க. ஐயா ஐயா ஐயா, ஐயோ குடிக்கிறாரு. ஐயா ஆயத்திரங்க மேல லாரி ஈரி ஏறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படி
2: யார் சார் எங்களை எலிப்பூட்டது?
0: நான் தான் எலிப்பூட்டேன். ரொம்ப பிரதானமா கிடந்தீங்க, மனசு கேட்காம நான் தான் பையில இருந்து 1,000 ரூபாய் எடுத்து சோடா வாங்கி பிழிச்சுன்னு அடிச்சு எழுப்பி விட்டேன். சரி தானே?
2: அவங்களுக்கு இல்லாத ஈவ இறக்கம் உனக்கு எதுக்கு? பவுடர் தெரியுமா?
0: அப்படின்னா
2: போதை பொருள். சொல்லு பாப்போம்.
0: போதை பொருள்
2: சொல்றிய நீ?
3: இத்தினூண்டு 5,000 ரூபாய் அத வாங்கி நடு நாக்குல நக்கிட்டு போதையில கிரக விட்டு கிரக தாவம் போது கேவலம் 1 ரூபாய் 50 காசு சோடா வாங்கி பிளீச்சு பிளீச்சு மூதியில அடிச்சு எரிப்புட்டியாடா?
0: அப்ப இவ்வளவு நேரம் போதையில தான் கிடந்தீங்களா?
4: செவ்வாய் கிரகத்துல கால வைக்க போது எழுப்பி விட்டாளே.
0: செவ்வாய் கிரகமா? செவ்வாய் கிரகத்துக்குலாமா போனீங்க?
2: இல்லை முடியுமா?
3: இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல முடியுமா?
0: முடியாது முடியாது.
3: இந்தியாவுக்கு பேர் வாங்கி தரலான்னு ஆசைப்பட்டோம், அதுல மணலள்ளி போட்டியடா.
0: தெரியாம எழுப்பிட்டப்பா.
3: போனா போதும் போனா போதும்.
0: அப்பாடா ரொம்ப
2: நீ எங்கடா போற?
0: நீ தானே போத்தீங்க.
3: நான் மேட்ரு போனா போதுன்னு சொன்னேன்.
0: இப்ப நான் என்ன செய்யணும்?
3: 5,000 ரூபாய் எடுத்து வை.
0: 5,000 ரூபாய்
3: ஆளுக்கு 5,000 ரூபாய் எடுத்து வை.
0: 10,000 இல்ல
3: 20,000 ரூபாய் எடுத்து வை.
0: என்னங்கடா இவ்வளவு பெரிய அமௌண்ட்? நான் எங்கடா போவேன்?
3: அப்ப என் சகாகிறது கூட்டு போ.
0: செவ்வாயிரத்துக்கு
3: கூட்டி போவா?
0: எனக்கு

0: கட்டுமா?
1: ஏய் ஒரு நிமிஷம், நான்
0: சொன்னேன் ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு
1: சொன்னேன். ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
0: டேய் மப்புல அப்படி தான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க?
1: வரக்கூடாதா?
0: ஓ, வரலாமே.
1: பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்.
0: ஓ, நல்லா மாத்துங்க.
1: பெட்ரூம் எங்க?
0: பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனாலும் வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா.
2: நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்.
0: ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்புன்னு ஆறி போயிடும்.
1: அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும்.
0: ஓகே.
1: ஐயோ, என்ன கர்டன்ஸ், இது மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி,
1: பிளைனா பிரவுன்ல
0: போடுங்க.
1: ஓகே.
2: ஐயோ, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல், இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி.
1: ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பார்த்தாதா கண்ட இடத்துல தொங்குறியா? ஏன் அவஸ்தை உனக்கு தெரியுதா ஐயா?
2: என்ன போட்டோஸ்?
0: இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க.
2: அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல்ல?
0: இல்ல, இது வேற சொந்தம்.
3: என்ன
1: இங்க ஒரே சத்தம்? கலாட்டா?
0: கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அதுன்னு கோவிச்சுக்கிறாரு.
1: சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா?
0: இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்.
4: போய் சொல்லுது.
0: டேய் குர்க்கா, டேய் சொன்ன
4: கேட்டா யாத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான், கை வச்சு வரோம், கை வச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேட்டு இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளையடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா?
0: போடா மா, இவன் பக்கத்து வீட்டு குடுக்காமா, இவன் சொல்றது நம்பாதீங்க. சேட்டு இவன ரெண்டு பேருமே லூசுக்குமா, மாப்பிளை பாத்தாங்கன்னு வைங்க கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க.
5: அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
6: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
5: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்ன, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
6: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
5: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
6: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
5: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவு நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம் இருந்தாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான புனிதமான

0: ஓகே அசன்ஸ் பாய் த பாய். புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகள் எழுதி குத்தனே, அத பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
1: மனப்பாடம் பண்ணிட்டேன்.
0: எங்க சொல்லு,
1: முதல்ல அவரை பேச சொல்லுங்க.
0: அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங்,
2: நீங்க ஒரு கேன.
0: என்ன
1: பண்ற? அந்த இடத்தை நல்லா தொடச்சு தோணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும்.
0: ஐயோ, கான்ஸ்டபிள போய் இன்ஸ்பெக்டர் ஆவறான். ஏகாம்பரம் அலர்ட் ஆயிக்கடா, அலர்ட் ஆயிக்க.
3: வெல்கம், தேங்க் யூ வெரி மச்.
1: ஸ்காட் சல்யூட்.
3: ஒரு உயர் அதிகாரி வரும்போது சல்யூட் எடுக்கணுங்கிற அறிவில.
0: யெஸ் சார்.
3: சல்யூட் இன் யுவர் ரைட் ஹேண்ட்.
0: ரைட் சார்.
3: ஃபாலோ மீ. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே எப்படி இருக்க போறீங்கிறது தான் முக்கியம். ஓசியில டீ குடிக்கிறவங்க, வண்டி கடையில எச்சி பிரியாணி சாப்பிடுறவங்க, மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்றவங்க, எல்லாத்துக்கும் மேல பிச்சைக்காரர்கிட்ட பணம் புடிங்கி திங்கிறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்கணும். இதுவரைக்கும் ரவுடிங்களை பார்த்து நீங்க பயந்தது போதும், இனிமே ரவுடிங்க உங்களை பார்த்து பயப்படணும். அந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். இந்த ஊர்ல யார் யார் மேல என்னென்ன கேஸ் இருக்கு, டோட்டல் ரவுடிங்களோட லிஸ்ட், நாச்சியார் பொறுத்த அத்தனை டீடைல்ஸ் இன்னும் 5 நிமிஷத்துல என்னுடைய டேபிள் மேல இருக்கணும். ஓகே
0: ஓகே சார்.
3: அத இந்த என்கவுண்டர் ஏகாம்பரம் கிட்ட கொடுத்துருங்க.
0: ஐயோ, கூப்பிடுறானே கூப்பிடுறானே, தனியா கூப்பிடுறானே. கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நிட்டுமா, இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான், என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. சார் மலை நல்லா இருக்க, மலை
3: மலை இல்ல மருத மலை. ஆமா, புதுசா வேலைக்கு வந்த போலீசுங்களை எல்லாம் டீ வாங்கிட்டு வர சொல்றியாமே?
0: நோ சார்,
3: எனக்கு
0: ஏற்கனவே போலீஸ்காரங்க பூரா மாமா மாமான்னு மணிக்கூறு முறை சொல்றாங்க, இப்ப நீங்களே அதை கன்ஃபார்ம் பண்றீங்க சார், என்ன சார் நியாயம் அது?
3: ஏன் செய்ய மாட்டியா?
0: நோ சார், நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு எந்த கிறுக்கே சார் சொன்னா, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் இந்த ஏகாம்பரம் சின்சியரா சீரியஸா செய்வா சார். வர சார்.
3: ஏகா
0: சார்,
3: செட்டைன் பண்ண மட்டும் போதாது, நியாயமா
0: ஜிப்பும் போடணும் சார்.
3: முதல்ல ஜெட்டு போடணும்.
0: ஐயோ, தேங்க்யூ சார். சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், இந்த ஜட்டி மேட்ரு நமக்குள்ளேயே இருக்கட்டும் சார்.
3: அது நீ நடந்துக்கிற பொறுத்து இருக்கு.
0: முதல்ல கந்து வெட்டி காச்சு கடனை வாங்கி நாளைக்கு ஜட்டியை வாங்கிடணும்.

0: எங்களை காப்பாத்துங்கண்ணே.
1: என்னடா மாலைங்கழுத்துமா ஓடி வரீங்க, மண்டபம் கிடைக்கலையா?
0: இல்லனே, நான் வேற ஜாதி இவ வேற ஜாதி, நான் வேற மதம் இவ வேற மதம், எங்க காதலுக்கு இந்த ஊரே எதிர்பார்க்கணும்.
1: ஓ, நீங்க ஒரு மேஜர் தானே, அப்ப கல்யாணம் பண்ணிக்கங்க.
2: நடக்காது.
1: ஏன் நடக்காது?
2: இந்த மாதிரி ஓடி போய் தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல.
1: பின்ன
2: நாலு பெரிய மனுஷங்க முன்னிலையில நடக்கிறதுக்கு பேரு தான் கல்யாணம்.
1: உங்களுக்கு தேவை பெரிய மனுஷங்க
2: தானே?
1: ஃபாலோ மீ. பாத்தீங்களா, கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், சட்டமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க
2: தானே.
1: அப்ப இவங்க தலைமையில இவங்க முன்னிலையில இப்ப கல்யாணம் நடக்க போகுது. ஓகேயா?
2: ஓகே.
1: அட்ரா தாலிய அட்ரா மேடத்தை, டேய் வாசிடா நாயனத்தை, அட்ரா அட்ரா. ஓகே, ஊட்டிக்கு போயிட்டு வா.
0: ரொம்ப நன்றிங்க. நான்
1: இருக்கட்டும் இருக்கட்டும். எப்படி,
2: மிக அற்புதமான தீர்ப்புங்க.
1: இன்னும் சில பெரிய மனுஷங்களா இருக்காங்க, அவனுடைய போட்டோக்களை உள்ள ஒட்டி வச்சிருக்கேன்.
3: அண்ணா அண்ணா, கையோட கையா எங்க கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருக்கேன்.
1: அட, இதா என் பொழப்பா, அதெல்லாம் முடியாது, போயா. இனிமே யாரு வந்தாலும்
4: நிறுத்துங்க.
1: செய்த இந்த பாவத்துக்கு நானே பரிகாரம் தேட போறேன்.
2: என்ன செய்ய போற?
1: இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.

0: ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணைய வச்சிருக்க?
1: எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம்.
0: உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான்.
1: இந்த பாருங்க அனாவசியமா எங்க அம்மா வீட்டுல வம்பு கிளிக்காதீங்க. ஆமா
0: பேனு குத்தி குத்தியே என் விரல் குட்டியா போச்சு.
2: மயில்சாமி
0: யார் நம்ம கடங்கார?
2: கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க, கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க.
1: எங்களுக்கு பெரியச வந்துருதா மச்சான்?
0: அது நானு.
2: இந்தாங்க இந்த பாரத்துல கையெழுத்து போடுங்க. இந்தாமா நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனிசாமின்னு ஒருத்தர் உங்களுக்கா காத்துக்கிட்டு பாரு, அவரு உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பான சுத்தி காட்டுவாரு. என்ன
0: யோ ஏரோப்ளான்ல சனலோரமா டிக்கெட் போட சொல்லி ஏச்சி துப்புன?
1: அட அங்க இருந்து துப்புனா கீழே இருக்க சனங்க வேலையில உளுந்து போடு.
2: ஐயோ
0: உன் தலைமையில துப்புனாங்க.
2: உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம், நார போகுது எக்ஸ்போ.
1: ஊருக்காயிட்டு
0: போய் தான் நார போகுதுன்னா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே.

0: மங்களை ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: Everybody, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
2: மாடு சத்தா மனுஷன் தின்னா தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு சத்தா மனுஷன் தின்னா தோல வச்சு மேல

0: எஸ் கமன்,
1: வாடா. அது படியிலேயே நடந்து வந்தமா, ஒரு சைடா வாங்குது சார். அப்பா இதுல உட்காரட்டுமா?
2: ப்ளீஸ், தேங்க்யூ சார்.
0: இன்டர்காம்ல பாருங்க.
1: ஆமா,
0: ஜனனி எந்தனை காணணும்?
1: சும்மா பாக்கணும் போல தோணுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சார்.
0: ஜனனி எங்களுக்கு எந்த ரிலேஷன்?
2: ஜனனி எங்களுக்கு, எனக்கு
1: எனக்கு சிஸ்டர் சார்.
0: இங்கன்னு ஒரு பிரதர் இருக்கிறதா ஜனனி என் எடுத்து பறஞ்சில்ல.
1: இந்த மாதிரி ஒரு எம்டி இருக்கிறத கூட தான் என்கிட்ட பறையல.
0: மிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுறீங்க.
1: பின்ன என்ன சார், அண்ணன்னா அண்ணனா? காந்தி தாத்தான்றோம், நேரு மாமான்றோம், அண்ணன் இந்திரான்றோம். இர்ரா, அவங்கெல்லாம் நமக்கு என்ன உண்மையிலே ரத்த சொந்தமா? சும்மா ஒரு மரியாதையிலையும் அன்பிலையும் சொல்ற மாதிரி தான் இந்த அண்ணனும்.
2: டேய் சும்மா இர்ரா. சார், இப்ப ஜனனி எங்க இருப்பாங்க?
0: ஜனனி இப்ப ஜாப் ரிசைன் செய்து போயிடுதா?
3: என்னடா காலி பண்ணிட்டு போயிட்டதா சொல்றாங்க
2: எங்க போயிருக்காங்க தெரியுமா?
3: அது அறியில. ஜனனி மாதர் அவட தாமசிச்சிருந்தது. அவட அச்சனமேக்க நார்த் இந்தியலன்னு പറഞ്ഞു.
2: நார்த் இந்தியா அட்ரஸ்
3: அது எனக்கு அறியில.
1: நீங்கட பேர் என்ன?
3: ஓமனே குட்டி. நான்
1: ஓமனே. நைஸ் நேம். டேய் டேய் டேய், நான் பேச பார்க்கல, பாத்துட்டு வந்தறேன்டா. ஓமனே ஓமனே ஓமனே.
3: யாரானே?
1: நான் போறானு மூடி திறக்கிறதுக்குள்ள முதுமை வந்துருச்சே.

0: இன்டர்வியூ போனோம், ஆட்டோ வருமா?
1: ஆட்டோ மட்டும் வராது, கூட நானும் வருவேன்.
0: ஓவர் நக்கல் பார்ட்டியா இருக்கிற?
1: சரி, எங்க போனோம்?
0: மவுண்ட் ரோடுக்கு தான்.
1: கிண்டினா தான் வருவேன்.
0: இந்த மாதிரிலாம் பேசுறா இந்த ஏரியா எஸ்ஐட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்.
1: ஆட்டோ அவரோட தான், அதான் பர்மிட் எல்லாம் ஓடுது. சரி, பார்த்தா பாமாகுது, வந்து குந்து.
2: தேங்க்யூ சார்.
1: லக்கேஜ் கிதா?
2: நானும் என் படிப்பும் தான் லக்கேஜ்.
1: பேஸ் லக்கேஜ் போப்போ. போறதுக்கு 80 ரூபா ஆகும், மீட்டர் மேல 10 ரூபா கூடு.
0: மேலயா? என் சைட்ல வச்சு எடுத்துக்க மாட்டியா?
1: சரி, 90 ரூபா சேஞ்சா இருக்கா?
0: பின்னாடி லாரில வருது, வண்டி அடியா? ஓவர் பேச்சா இருக்குது. சைன் கியூ பை காஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு டான் கியூ.
1: நோ மென்ஷன் சார்.
0: டான் கியூ?
1: நோ மென்ஷன் சார்.
0: நோ மென்ஷனா? இது தேங்க் யூ இல்லையா? டான் கியூ ஃபார்முலா.
1: ஃபார்முலாவா? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy. அது மாதிரி தான் இது. சரி, டென்ஷன் ஆகாத, வந்து குந்து. நானே பிஎஸ்சி பிச்சிச்சே.
0: எனக்கு எல்லாமே பிச்சிக்கிச்சு. பிஎஸ்சி ஆட்டோ ஓட்டுதான். அமாரா தேஷ், ஏன் இப்படி ஆச்சு? இத கொஞ்சம் மூடிக்கிறோம்பா.
1: அதை எதுக்கு எடுத்து விட்டா? மழை பெய்யுது.
0: என்னைக்கியா மெட்ராஸ்ல மழை பெஞ்சிருக்குது? தேங்கி நிக்கிற சேர சிட்டி பஸ் மேல வாரி அடிப்பான். ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துருக்கவன் வெத்தலை எச்சிய காரி மூஞ்சி மேல துப்புவான். நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன், இந்த வாட்டி மிஸ் பண்ணவே மாட்டேன். அதான் சேஃப்டிக்கு இறக்கி விட்டுக்கிறேன். நீ வண்டி ஏடுறா. ஃப்ரண்ட் டைம் க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லாட்டி ஐன்ஸ்டீன் ஃபார்முலா சொல்லி என்னைய டென்ஷன் பண்ணுவேன். என்ன அதுக்குள்ள ஆட்டோ நின்றுச்சு? ஏன்பா, மவுண்ட் ரோடு வந்துருச்சு?
1: இல்ல சார், எனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு.
0: கருமம், சீக்கிரம் போய் இருந்துச்சு வா.
3: போற
1: கிடையாது.

0: டவுட்டு நம்பவே முடியலையா?
1: மாப்ள
0: பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ.
1: மாமி ஆசீர்வாதம்.
0: பொண்ணு கிட்ட வகையா சிக்கிக்கிட்டியா?
1: எஸ்.
0: யாரா?
1: மாப்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு போன் பேசுவாள மாப்ள.
0: ஆமா,
1: அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா, போன்ல செட் ஆயிட்டா.
0: சரி, அந்த பொண்ண மீட் பண்ணிட்டியா?
1: இல்லடா.
0: அவளோட போட்டோவது பாத்திருக்கியா?
1: சர்ப்ரைஸ் பெறும் அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் நேர்ல மீட் பண்ணலான்னு இருக்கேன்.
2: மாப்ள நேர்ல முக்கிய இருந்தா என்னடா பண்ணுவ?
0: போட்டோண்டா பாம.
2: அதேதான் சொல்லி சமாளிச்சிடலாம்.
0: சரி, அந்த பொண்ணு என்ன கலர் டிரஸ் போட்டுட்டு வரேன்னு
1: சொன்னா? ஒயிட் கலர் சுடிதார், பிரவுன் கலர் ஹேண்ட் பேக். மாப்ள
3: ஏய், வந்துட்டானான் கேளு. டிராவலிங்ல இருப்பார்ல.
0: ஏய், அந்த பொண்ணு பாரு.
3: லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை குடுக்குற.
1: இவளே தான்டா உன் தங்கச்சி. சூப்பரா இருக்கால மாப்ள. இப்பேடா பண்றது?
0: குட்டியே கொலை பண்ணவனே கேளு.
1: டேய், என்னடா பண்றது? டேய் டேய், கருமம் புடிச்சவனே. மரியாதை ரெடி ஆகிட்டு இருக்க?
2: யோசிச்சுட்டு இருக்கேன். சுத்தி வா.
3: இருக்கீங்க? இவன் என் ஃப்ரெண்ட் ரம்யா.
1: ஹலோ, வணக்கம். இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்.
3: ஹாய். ஹாய், வணக்கம்.
1: நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் கோயில நடக்குதுன்னு நினைக்கும் போது.
0: என் பேர் சிவகுமார்.
1: கண்டிப்பா
3: நம்ம ஆல்ரெடி கமிட்டட்.
0: ஓகே, ரைட்.
1: இன்னொன்னு தெரியுமா? நீங்க இவ்வளவு கலரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க.
3: நீங்க இவ்வளவு கருப்பா இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை.
0: எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க?
3: 7 வருஷமா லவ் பண்றேன்.
0: எத்தனாவது லவ்?
3: ஹலோ, ஃபர்ஸ்ட் லவ்ங்க.
0: ஏங்க, ஒரு பொண்ணு 7 வருஷமா ஒரே பையனை லவ் பண்றது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்.
4: என்ன ஆச்சரியம்? அம்மா நீலவேணி, நீலவேணி.

0: எப்பா ஒரு சோடா ஒன்று கொடுப்பான். என்ன கடையில் யாரையும் காணா? கடையை போட்டு எங்க போனாங்க?
1: எக்ஸ்கியூஸ் மீ,
0: யாரு?
1: சாரி ஃபார் தி டிசப்பாயின்ட்.
0: யாத்தி
1: சார் சார் சார் சார் பயப்படாதீங்க சார், இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு, அதை நினைச்சு நான் வீட்டில் போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சார்?
0: ஆமா, அங்கிருந்து எப்படி இங்க வந்த?
1: சிட்டில இருக்கிற சலூன் ஷாப் வித்துட்டு இந்த ஊர்ல வந்து கடை வச்சிருக்கேன் சார். இந்த கடைக்கு நான் தான் ஓனர்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: எங்க கொஞ்சம் திரும்ப
1: சார், சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு, நம்புங்க சார்.
0: சரி, ஆச்சியே, அஞ்சு வருஷத்துக்குள்ள மாறுது. மனுஷன் மூடு செகண்ட் குறுக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் செகண்ட்டா?
1: இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா?
0: என்ன மறுபடியும் அட்ரஸ் குடுக்குற?
1: நான் தான் சொன்னேனே நம்புங்க சார், தெளிவா இருக்கு சார்.
0: எப்பா
1: நம்புங்க சார்.
0: டார்ச் புஷ், வெள்ளை மாளிகை, வாஷிங்டன், அமெரிக்கா,
1: யுஎஸ்ஏ.
2: ஐயா, நல்ல வேலை வந்து என்ன காப்பாத்தீங்கய்யா. இந்த அட்ரஸ கேட்டுதான் உள்ள போட்டு என்ன கொலையா கொண்டுகிட்டு இருக்க ஐயா.
0: ஆமா, நீ யாரு?
2: நான் தாயா இந்த கடை ஓனர்.
0: இதையாட்டா முதலே சொல்லல?
2: அதை எங்கயா சொல்ல விட்டான்? அவன் காலை என் கழுத்து மேல வச்சு மிதிச்சுக்கிட்டே இருந்தா ஐயா. ஐயா, சீக்கிரம் இந்த அட்ரஸ சொல்லிவிடுங்கய்யா, போய் தொலையட்டும்.
1: சொல்லு,
0: இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ.

0: என்ன பாட சொல்ற?
1: அவங்க ரெண்டு பேரையும் நான் சமாதானப்படுத்தணும். உடனே நான் அங்க போனோம். அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போனோம் சொல்லு.
0: அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ் எல்லாம் போக முடியாதுப்பா.
1: அப்பவா வாடகை சீல் எடுத்துட்டு போவோம். ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும்.
0: சைக்கிளுக்கு பெட்ரோலா?
1: என்ன சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், சிரிக்கிற? நீ
0: சிரிக்கிறனா? கடவுளே,
1: அந்த லெட்டர்ஸா தெரியுமா உனக்கு? செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்ன பாக்குறேன். Excuse me, sorry for the disturbance. இந்த அட்ரஸ் எங்களுக்கு சொல்ல முடியுமா?
0: ஆஹா, செத்தாலும் நம்மளை தோண்டி அட்ரஸ் கேப்பான் போல் இருக்கே. நான் என்ன ஜீவன் தெய்வமே, திரும்பி டாடா.

0: ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா, கேம்பெயின் தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னடா ராவுத்தூர் போறா, எங்க போயிட்டு வர?
1: ஆடு தான் போட்டு சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க.
0: சந்தைக்கு எதுக்கு?
1: தோல் விக்க போறாங்க.
0: தோல் என்ன விலை?
1: 50 ரூபாய்ங்க.
0: ஆடு?
1: அது 500 ரூபாய்ங்க.
0: தோல் ஆடு. சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு.
1: இந்தாங்கண்ணா.
0: சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வணக்கண்ணா. அண்ணா ஒரு டீ போடுங்க.
2: ஒரே ரேட்டு குடுத்துறியா 300 ரூபாய் குறைய மாட்டேன்.
0: கொஞ்சம் போடுங்க.
2: முக்கவாசி ஆடு காவாசி நாயே.
3: ஐயோ முச்சுற நாயங்க அடிச்சிட போது.

0: உடனே செயல்படு என் சோயா, உடனே செயல்படு என் சோயா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் சோழா. நினைத்து செயல்படு என் சோழா, உடனே செயல்படு என் சோழா.
1: குடிச்சு உடம்ப கட்டிட்டு வீணா பொழுத போக்குறீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
2: நாடா இல்ல நாடு, நாடு எங்களுக்கு என்ன செய்தி?
0: நாடு என்ன செய்யுது?

கொள்கை தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது. அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்?

நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என்

0: ஒரு நாள் பணத்துக்கு முன்னாடி உட்கார்ந்ததுக்கு இந்த கதி. உங்களை வச்சு ஊருக்கா கூட போட முடியாது.
1: பேசுவப்பா. ஏன் பேச மாட்ட? முன்னால இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும், பின்னால இருக்க வாயில பாலாறு மாதிரி பேதியும் கேப்ப விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு எகத்தாளம் கேக்குதாக்கும்.
0: அப்படி இல்ல ஏட்டையா, நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதுதான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும்.
1: இதப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. போடு சர்க்கரைகளை போடு. இன்னொரு கரண்டி போடு.
0: ரொம்ப சர்க்கரை கூடாது, சர்க்கரை வியாதி வந்துடும். 1 hour கொடுத்துடுவேன். நாம பாடியில லிக்விட் ஏத்திக்கிட்டே இருக்கணும்.
1: மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. பேஷண்ட பாக்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ பேஷண்ட்கிட்ட இருக்க பழத்தை புடிங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறியே. உன்ன எல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா?
0: லூஸ் மாதிரி பேசாத ஏட்டையா. உன்னை எவன் பாக்க வந்தது? இன்ஸ்பெக்டர் தான். நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வர சொன்னாரு, இல்லன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னாரு.
1: அதுதானே, நீயாவது பாசத்தோட வர்றதாவது. இந்த பாருப்பா, நீ

0: கைமாறு.
1: ஆகட்டும்,
0: பிச்சு போடுவேன்.
2: சார், இந்த ஆள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சவரா?
1: ஆமா.
2: தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆள் கூடவே கூட்டிட்டு போயிடுங்க.
1: ஏமா,
2: பாவ நேத்து இந்த பெரியார் வச்சிருந்த பிரெட் புடுங்கி திங்கறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துருக்காரு. கொலகார பாவி.
1: ஏயா
0: சும்மா.
3: ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்கறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல.
4: இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பால இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பாலு பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. ஆனா இவன் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் பிச்சைக்கார பையன்.
0: சும்மா மடிக்க, வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தா நான் உங்க புடிங்கி தீர. பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவனை சொல்லி எந்த பிரயோஜனம் இல்ல. பேசாம உட்காரு.
2: என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். என்ன
0: என்ன சொல்லிட்டு போற அந்த கான்ஸ்டபிள்?
2: இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சாவோ இல்ல ஏதாவது வாய் திறந்து பேசினாலோ கட் பண்ணு சொல்லிட்டாரு.
0: கட்டிங்கோ.

முடிச்சிடலாமா?

0: உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி
1: மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கவா?
2: கை கொட்டி சிரிப்பார்கள், கை கொட்டி சிரிப்பார்.
3: நிறுத்துங்க, நிறுத்துங்க. கல்யாணம் ஆகாமே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை இன்னைக்கே முடிச்சுக்கிறேன். என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்.
4: What's your problem?
3: No marriage.
4: No marriage?
3: Yes.
4: What's your name?
3: Kalyana Sundaram.
4: Kalyana Sundaram. Kalyana Mangale. Do you want to marry me?
3: Okay. Ayya na thali kunduvle. Na enna pannuve?
4: I have a wedding ring.
5: Don't touch her. Hey Maria, what is happening?
3: இவங்கள யாரமா? உன்னோட சொந்தக்காரங்களா?
4: No. All are my husbands.
3: ஹஸ்பண்டா? மொத்தம் எத்தனை பேரு?
4: மொத்தம் 11. பாடி பெட்ரோல் போயிருக்காங்க. இடுங்க பேலன்ஸ்.
3: பேலன்ஸா? அடி பாவி, இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல் இருக்கு. இங்க ஏமாட்டனா? சரி போயிட்டு போகுது. கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒருத்தையும் ஒத்துக்கல, ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டே வா. மோல பசங்க நடத்தினோம். என்னடா வெள்ளக்காரங்க வரைக்கும் அடிக்கிறீங்க நீங்க?
5: Today is my quota.
3: உன் கோட்டாவா? அப்ப என் கோட்டா?
5: Wait. Your quota next year March 15.
6: என்ன பாட்டு பாடணும்?
7: தஞ்சாவூர் தண்ணிக்கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடுங்க மாமா.
6: தண்ணி கிட்ட பாகவதர்? திருவையாத்த சொல்றியா நீ?
7: ஆ அதே
6: கேட்டுதுப்பா.

0: மாமா, ஏன் பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா.
1: பாடுங்க மாமா, பாடுங்க.

0: வந்ததே லேட்டு, இதுல ஸ்லோ மோஷன் வேறயா? வாங்கடா.
1: வெல்கம் முஸ்தி வேலன் போலீஸ் போர்ஸ்.
2: எஸ் சார்.
1: அவசர போலீஸின் பேரை வச்சுக்கிட்டு ஏம்ல எம்பிட்டு லேட்டு?
2: வார வழியில லீக் ஆகி போச்சு சார். ஆயில அல்லோலப்பட்டு அடிச்சு வாரத்துக்கு லேட் ஆகி போச்சு
3: சார். டீசல் எல்லாம் வண்டி பாதியில நின்னு போச்சு சார். எல்லாருமா சேர்ந்து இருக்கிற சில்லறையெல்லாம் பிறக்கி போட்டு அரை லிட்டர் டீசல் ஊத்திட்டு அவசரமா கிளம்பி வந்திருக்கோம் சார்.
1: போலீஸ் எப்பவுமே கடைசியா வர்றதுக்கு இம்பிட்டு காரணம் இருக்கா?
0: இன்ஸ் டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க, அப்ப நம்ம மேல இருக்க பயம் போயிடும். ஏற்கனவே அவங்க நம்மள ரொம்ப கேவலமா
1: நினைக்கிறானுங்க. கேவலமானவன் சொன்னதான் ஞாபகம் வருது.
2: வணக்கம்.
1: இன்றைய முக்கிய செய்திகள். ரவுடிகளுக்கும் காட்டுப்பாக்கம் காவல்துறைக்கும் இடையே நடந்த மோதலில் கான்ஸ்டபிள் மாசானமூர்த்தி

0: இடம் வந்துருச்சு, இறங்க.
1: டேய், இங்க ஏன்டா வண்டி நிப்பாட்டீங்க? யாருக்காவது பாத்ரூம் லெட்டின் வருதா?
0: சார், இதா சார் லொகேஷன்.
1: இது லொகேஷனா? எவன்டா சொன்னா?
0: புடி சார் தான் சொன்னாரு.
1: இது ஏன்டா முதல்ல சொல்ல? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்றேன். ஃபாரின்ல பண்ண வேண்டிய படம் பட்டிக்காட்டுல பண்றேன். அப்படியே ஒரு கிரேன் ஷாட் போட்டு இறக்கணும். டேய், நம்ம கிட்ட பேய் பங்களான்னு ஒரு கதை இருந்ததுல?
0: ஆமா சார்,
1: அதுக்கு அருமையான வீடா இது.
2: இந்த வீடு ஜமீன்தார் இறந்து
1: போயிட்டாரு. ஜமீன்தாரே செத்து போன வீடா? நைட் ஷூட்டிங் வைக்காதீங்கப்பா.
2: உள்ள போய் பாக்கலாமா?
1: உள்ள நீங்க எல்லாம் போக, நான் வெளியே இருக்கேன்.
2: அம்மா இருக்காங்க, வாங்க பேசலாம்.
1: அம்மா இருக்காங்களா? அப்ப போக வேண்டியதான். இந்த ஹால்ல ஹீரோக்கு சுளுக்கு எடுக்கிற சீன் எடுத்துடலாம். அடுப்புல, கடுப்புல, இடுப்புல, துடுப்புல வந்தாலே மகராசி. அடுத்து ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன். கையில தீச்சட்டியோட டண்டனக்குன டனக்குனக்குன டண்டன. பாலடைஞ்ச பங்களாக்குள்ள பளிச்சுன்னு ஒரு பளிங்கு பதுமை. யார் சார் இது?
2: இவங்கதான் வீட்டுக்காரம்மா.
1: ஓ,
2: இவங்க சினிமா படம் எடுக்கிறவங்க.
1: நான் தான் ஹீரோ டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர்.
3: வணக்கம்.
2: நம்ம வீட்டுல படம் எடுக்க வந்திருக்காங்க.
4: படமா? அதெல்லாம் முடியாதுங்க.
1: நோ நோ நோ, இதோ பாருங்க மேடம், கண்ணழகி மீனா, இடுப்பழகி சிம்ரன், நடையழகி தேவயானி, இவங்க மூணு பேரை வச்சு நான் படம் கொடுத்திருக்கேன்.
0: மூணு சில்வர் ஜூப்ளிங்க.
1: அடுத்தாப்புல நானே நடிக்க போறேன். தொடையலகி ரம்பா வச்சு இந்த ப்ராஜெக்ட். என்னுடைய பாலடைஞ்ச கதைக்கு ஒரு பாலடைஞ்ச பங்களா தேவைப்பட்டுச்சு. இந்த வீடு தான் எனக்கு ரொம்ப சூட் ஆகுது. நீங்க ஓகேனா இன்னைக்கே ஷூட்டிங்
4: ஆரம்பிச்சிடறேன். நாங்க தரக்கூடாது.
1: இதோ பாருங்க மேடம், இடிஞ்சு விட போற கட்டடம் இது. ஏன் இப்படி பிகு பண்ணிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள கரடி எல்லாம் விடுறீங்க, மனுஷன் விடக்கூடாதா?
0: நாங்க சும்மா கேட்கலமா, பணம் தரோம்.
1: ஆமா மேடம், இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. பணத்தை தண்ணி மாதிரி விடுவாரு. என்ன வச்சு படம் பண்றாரு? எவ்வளவு விட போறாரு தெரியுமா?
4: எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க.
1: ஆளை பார்த்தா அம்சமா இருக்கு, ஆனா புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதே.
5: என்ன சார் இது கோமணத்தை கழுத்துல கட்டிருக்கீங்க?
1: இது கோமணமா? யார் மேனி?
5: இந்த வீட்டுக்கு ஓனர்.
1: இத பார்த்தா வீடு மாதிரி தெரியல, உன்ன பார்த்தா ஓனர் மாதிரி தெரியல.
5: அதுக்கு தான் தொப்பி போட்டுருக்கேன்.
1: நைஸ் மீட்டிங் யூ.
5: ஆமா, ஒரு நாளைக்கு ஷூட்டிங் பண்றதுக்கு என்ன கொடுப்பீங்க?
1: பணம் தான் கொடுப்போம். ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம், அவ்வளவுதான்.
5: எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க?
1: இப்ப 10 நாளைக்கு நடக்கும் ஷூட்டிங்.
5: அப்போ 60000 ஆச்சு.
2: ஓகே,
1: இந்த கரெக்டர் ஓகேங்குது, அந்த கரெக்டர் மாட்டேங்குது, இந்த கரெக்டருக்கு டவுட்டா இருக்கு.
5: அந்த டவுட்டை இந்த கரெக்டர் இப்ப கிளியர் பண்ணுது. ஏன் 50000 ரூபாய் வேணாங்கற? என்ன அப்படி பாக்குற? இது என் வீடு, முடிவெடுக்க வேண்டியது நான் தானே. நீ என்ன வேணா முடிவெடுத்துக்கோ. நான் சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில சொல்வேன். TASYZE டாக்ஸி. இப்ப பேசி பாக்கலாம்.
1: என்ன உங்க ஜெனரல் பாடி மீட்டிங் ஓவரா? மேடம் ஓகே சொல்லிட்டாங்களா?
5: இது பாருங்க, மௌனமா இருக்காங்க. மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்?
1: சம்மதம் சந்தோஷம்.
5: ஆனா இந்த ரேட்டு தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க.
1: சொன்னதை கொடுத்துருவோம். அதுக்கு மேல ரிலீஸ் அன்னைக்கு மேடத்துக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு கட்டவுட் வைக்கிறேன்.
5: இந்த அல்வாலாம் வேண்டாம். இப்போதைக்கு என்ன கொடுப்பீங்க?
1: இப்ப கொடுக்கறத வாங்கிக்கங்க சார். கட்டவுத்து கொடுத்துருங்க, கொடுத்துருங்க.
5: நாளை
1: காலையில 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குது, ஆனா 11 மணிக்கு எல்லாம் அட்டிட்டு வந்துருவாங்க. அப்ப நான் வரட்டுமா?

0: இப்ப நீ என்ன பண்ற? இந்த 5 ரூபாயை கொண்டு போற, போய் அவட்ட வாங்க 4 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு மிச்சம் 1 ரூபாயை வாங்குற மாதிரி பேசி அவ ஹார்ட்ட டச் பண்ணிரு, முடிஞ்ச கையையும் டச் பண்ணிரு.
1: இங்கிலீஷ் நல்லா பேசுறா,
0: அது ரொம்ப முக்கியம். போ போறேன்.
1: ஹலோ,
2: என்ன வேணும்?
1: கரெக்ட் பண்ணலாம் வந்தேன்.
2: என்னது
1: கரெக்ட் பண்ணலாம் வந்தேன்? ஐயோ, அது இல்ல, கணக்க கரெக்ட் பண்ணலாம் வந்தேன். லோன் அமௌண்ட் 4 ரூபீஸ்.
2: ஹலோ, என்ன பண்றீங்க?
1: அது காசு உங்க பக்கம் தள்ளி வச்ச.
2: 1 ரூபாய் இல்ல. ஸ்டாம்ப் வாங்கிக்கிறீங்களா?
1: பரவாயில்ல, கொடுங்க. எங்க நேற்று உங்க தங்கச்சி பார்த்தேன்.
0: தங்கச்சி எதுக்கு இருக்கிறாங்க?
2: என்னது, தங்கச்சியா?
1: ஆமாங்க, உங்க தங்கச்சி தான் பார்த்தா.
3: ஹலோ, ஸ்டாம்ப் வாங்கினியா போனையான்னு இல்லாம இங்க என்னைய பிட்டு போட்டுட்டு இருக்க? போ,
0: கிளப்பி விட்டானயா.
3: ஒரு கவர் கொடுமா.
1: பாத்தியா?
0: பாத்தேன், இதையும் பாத்தியா. அதுக்கு முன்னால நீ உளர்ன பாரு, அதையும் பாரு. அப்ப தங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்கிற? அது ஏன் மேட்டர்? ஓ, மேட்டர் மட்டும் பேசு.
1: அப்ப என்ன பண்றது?
0: என்ன பண்றது? பிடி, இப்ப நீயா ஸ்டாம்ப் வாங்கி ஓ முத்திரைய குத்துற?
1: முத்திரை உள்ளுக்குள்ள போஸ்ட்மேன்ல குத்து.
0: ஐயோ, படுத்துறானே படுத்துறானே. முத்திரைன்னு சொன்னது ஓ மேட்டர் சொல்லுன்னு சொன்னப்பா. ஓ, ஓ போடாத போ.
1: ஓகே,
0: இப்பவே கண்ணை கட்டுது.
1: எங்க என்ன, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல?
0: இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான்.
1: நேத்து நான் பஸ்ல காசு இல்லாம தவிச்சப்ப நீங்க மட்டும்தான் எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க. அப்படின்னா அதுக்கு என்னங்க? ஒன் மினிட். என்னடா, எது கூப்பிட்ட?
0: கூப்பிட்டா?
1: நீதான் இப்படி கமான் கமான்
0: கமான் கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படியே கண்டினியூ பண்ணுன்னு சொன்னப்பா.
1: சொதப்பிட்டான். நெக்ஸ்ட் என்ன பண்ற?
0: வீட்டுக்கு போவான். லவ் லவ் லவ். இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஸ்டாம்ப் வாங்கி ஆரம்பி.
1: 1 ரூபாய் ஸ்டாம்ப் வச்சு என்னத்த பேசுறது?
0: பேச தெரியாதா? இந்த ஸ்டாம்ப்ல தொப்பி போட்டுருக்காருல, இவர் யாரு தெரியுமா?
4: இவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா, அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்கள இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல வந்து
0: பாத்தியா? யாருந்தான் கேட்டேன், இந்தியாவில ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு வந்தாலும் இந்த மாதிரி உன்னால எதுவும் பேச முடியாதா? போ, போய் கண்டினியூ பண்ணு.
4: இதே மாதிரி இங்கிலாந்துல
0: கண்டினியூ சொன்னது அவர. நீ பண்ணிக்கிற?
1: நீ தான ஸ்டாப் சொன்ன.
0: ஸ்டாப் சொன்னது இவரப்பா.
1: அப்படின்னா
0: நீ கண்டினியூ.
4: இப்ப நான் ஸ்டாப்பா?
0: அது அவன் கண்டினியூ, இது உன் கண்டினியூ.

0: ஏன்பா போதுமா, நான் கடையை மூடணும், இடத்த கல்வி பண்ண போ.
1: அங்கிள் கூப்பிட்டீங்களா?
2: இது என்னன்னு தெரியுதா?
1: ஏதா புத்தகத்துக்கு கதை எழுதிருக்கீங்களா அங்கிள்?
2: இது நான் எழுதிய கதை இல்ல, உங்க அப்பா உன்னை பத்தி எழுதின கதை.
1: ஏ மணி, மணி எழுதின கதையா? என்ன பத்தி என்ன எழுதிருக்காரு அங்கிள்?
2: எஸ்டிடி போட்டு உன் கதையை சொன்னா அவன் பைனான்சியல் பொசிஷன் வீக் ஆயிடும், இவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கான்.
1: மணி எப்பவுமே இப்படிதான் அங்கிள், ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அங்கிள்.
2: சரி, என்ன மாதிரி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற?
1: ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் லெவல்ல இல்லைனாலும் ஏதோ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு வேலை கிடைச்சா போதும் அங்கிள்.
2: உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா என் கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன், ஆனா இந்த லெட்டர் படிச்சா தான் தெரியுது உனக்கு வேலையை விட டிசிப்ளின் ரொம்ப அவசியம்னு.
1: இல்ல அங்கிள். ஆமா அங்கிள், கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது.
2: உங்க ஊர்ல உள்ள இங்க வச்சுக்காத, நான் உங்க அப்பா மாதிரி நல்லவன் இல்ல.
1: ஓ தெரியுமே. இல்ல அங்கிள், நீங்க அவரை விட நல்லவர்னு.
2: வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன பேச்சே காணோம்?
1: கண்ட்ரோலா இருக்கு அங்கிள்.
3: தாமே கிட்ட ஜம் அவன் கிட்ட ஜும்

0: கண்ணு சுத்தமா தெரியலையே, நான் இப்ப எங்க இருக்கேன்?
1: ஹாஸ்பிடல்ல நல்லபடியா இருக்கீங்க நர்ஸ், ஸ்கேனுக்கு ரெடி பண்ணுங்க.
0: ஆமா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு அந்த இடி விழுந்த இருளாண்டி இருக்கானா இல்ல புட்டுக்கிட்டானா?
2: நல்லபடியா இருக்கான். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் சாவானா பொழைப்பானாங்கிறதே சொல்ல முடியும். அவன் செத்துட்டானா? நீதான் ஐ விட்னஸ்.
0: என்னது ஐ விட்னஸா? அட பாவிகளா, ஐயே இல்லையடா, நான் எப்படா ஐ விட்னஸ் ஆக முடியும்?
2: ஏங்க நீ அழுவுற?
0: அழாம நான் என்ன சார் பண்ணுவேன்? இன்னும் ஒரு மண்டலத்துக்கு தண்ணீர் கண்டம்னு சிவகாமி கம்ப்யூட்டர் ஜோசியம் சொன்னாலும் சொன்னா, கடந்த சில நாட்களாகவே நான் ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். பைக்கில கண்டோம், தேங்கி நின்ன தண்ணீர கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பயில்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்லரி வாட்டர்ல கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், சிறுநீர்ல கண்டோம், பெருநீர்ல கண்டோம், அங்க விழுந்த கல்லுல கண்டோம், தண்ணீர் தண்ணீர் போஸ்டர்ல கண்டோம், சாராயத்துல கண்டோம், சாராயத்தை பிடிக்க வந்த போலீஸ்ல கண்டோம், அவங்க வீசி எரிஞ்ச வெடிகுண்டுல கண்டோம், அடிச்ச லத்தியில கண்டோம், கிளப்பி வந்த புகையில கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி சிவகாமி சிவகாமி அசிங்கம், சிவகாமி ரொம்ப அசிங்கம், எனக்கு கண்ட வைக்க வேண்டாம். மறுபடியும் தண்ணியா? இந்த தண்ணி எனக்கு வேணாண்டா.
3: ஐயோ, பாத்ரூம் கழுவ வச்சிருந்த ஆசர் எடுத்து மூஞ்சில ஊத்திட்டாரு.
0: ஆசினா தண்ணி நினைச்சு தாடா ஊத்துறே, கண்ணு போற உடனே கண்ட போயிடுச்சு நினைச்சுறேன். கண்டினியூ ஆகுதே சிவகாமி.

ஹாய் மாலினி, ஐம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க.

0: என்ன
1: வேணும்
0: எங்க வைக்கணும் இட்லிக்கு பக்கத்துல அவ்வளவுதானே வச்சிட்டேன் இனிமே சத்தம் வரக்கூடாது. அதோ பார், என்னுடைய விஐபி கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க. எது உளறதா இருந்தாலும் வெளியே போய் வச்சுக்கோ, இங்க கத்தக்கூடாது.
2: மிட்சுபிஷி ஹிட்டாச்சி ஹிட்டாச்சி
0: வந்தாச்சு.
2: Oh my god,
0: it's a small magic, have it.
2: Thank you.
0: It's all right. இவ்வளவு நேரம் தார்டின் மாதிரி ஒருத்தன் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு. ப்ளீஸ் ஃபாலோ மீ. சீ, உன் பேரை சொல்லி எல்லாருக்கும் ஃப்ரீயா அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன். யூ ப்ளீஸ் கம் ஹியர். கம் ஐயா, கம் ஆ.
2: தேங்க் யூ.
0: ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க். வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்?
3: ஹலோ துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? ஹவ் ஆர் யூ? இஸ் இட் I don't worry, why are you crying? Leave it. Be happy. Cool down, cool down, cool down.
4: நட
3: ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னோட பிரதர் மார்க் விக்கு பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. பெட்ரோல் வேன் டோட்டலா ஃபயர் ஆயிச்சான். ஆஃப்டர் ஆல் 20 க்ரோஸ் லாஸ்ட் மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சைல்ட். ஹே, மணி கம்ஸ் டுடே கோட்ஸ் மாரையா? செல்லி பீப்பிள்ஸ், இவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா?
5: சிந்தாமா ஒத்து பாய். எங்க பாருங்க பாருங்க,
3: ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ, மனுஷனாரா நீங்க எல்லாம்? ஐயோ ஐயோ, அட பாவிலா, ஐயோ. அரே, இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணை வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டு அடிச்சு ஆடி பாடி சம்பாதிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் தான் எங்க வீட்டுல அறுப்பறியும். இங்க ஆத்தா அப்படி வேற அடுத்த வாரம் தான் புரோக்கராவு. இந்த 50 காசுக்குடா எக்கடா போ, எக்கடா போ, எக்கடா. ஒய்யா,
4: உண்மை நினைச்சேன்,
3: சிரிச்சேன். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா.
4: சொல்ல மாட்டேன், கண்டிப்பா.
3: தேங்க் யூ.
0: ஆஹா, பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிடுவாளோ.
2: Keep this flower.
3: Thank you.
2: We'll meet sometime.
3: Okay.
2: Bye.

தராய், ஐ ஆம் ஸ்ட்ராங் இன் தராய் சிங்க.

0: ஷார்ப்பு, டயர் நைட் வீட்டுக்கு வரலையாமே, எங்கடா போயிருப்பான்
1: தெரியல. போல
0: அப்புறம்
1: நம்ம மட்டும் எப்படி

0: ஸ்வரங்கள் ஏடே கணக்கா இன்னும் இருக்கா எல்லவோ மயக்கம்.
1: என்னடா சொல்ற, விடிய விடிய அங்கே
2: இருந்தியா?
1: அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா?
2: கக்காதா?
1: அது
2: அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு.